0: ஐஸ்னு ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டே, மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. புதுமையான காரியங்களை செய்யறதுக்கு நமக்கு என்ன விஷயங்கள்லாம் தேவை? அறிவு, ஆற்றல், ஊக்கம், இதெல்லாமே முக்கியம்தான். அதுக்கு தேவையான பொருளாதார வசதிகளை கூட நாம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இத்தனையும் இருந்தோ நம்மளால புதுமையான விஷயங்களை நிறைய நேரங்கள்ல செய்ய முடியறது இல்ல. அதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், அதுதான் பயம். நம்மளோட முயற்சி தோல்வி அடைஞ்சிட்டா என்ன பண்றது? நம்மள முன்னேற விடாம தடுத்துட்டு இருக்கிறதே இந்த பயம்தான். இந்த பயத்துக்கு கோழைத்தனம் அப்படின்னு பேரு. இந்தியாவில தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்களை போல திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்கள் நம்மள எத்தனையோ பேர் இருக்காங்க. திறமை இருந்தும் அவங்க ஏன் குடத்துக்குள்ள போட்ட விளக்கு மாதிரியே இருக்காங்க? அவங்களுடைய பயம், அதாவது இந்த கோழைத்தனம் தான் அதற்கான காரணம். தோல்வி அடைஞ்சிட்டா என்ன செய்யறது அப்படின்ற பயத்தால பெரிய பெரிய பந்தய விளையாட்டுகள்ல கலந்துக்கிற முன் வர்றதில்லை. இந்த பயத்துக்கு சங்கோஜம் அப்படின்ற கௌரவமான பேரு கூட இருக்குது. எப்படி சொன்னாலும் சரி, அடிப்படையில அது கோழைத்தனம் தான் அப்படின்னு சொல்றாரு எழுத்தாளர் மேவாணி கோபாலன். தோல்வி அடைஞ்சாதான் என்ன அப்படின்ற தைரியம் ஒவ்வொருத்தருக்கும் வந்தே ஆகணும். ஒவ்வொரு தோல்வியும் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு படிக்கட்டு. தோல்வியில ஏதோ ஒரு இழிவு இருக்கிறதா கருதுறது மாதிரியான ஒரு எதிர்மறையான எண்ணத்தை முதல்ல மாத்திக்கணும். உண்மையிலேயே தோல்வி மனப்பான்மைக்கு காரணம் பயம். வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா முதல்ல ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையே பயன் இல்லாத வாழ்க்கையா மாறிடும். குறிக்கோள் இருந்தா மட்டும் பத்தாது, அந்த குறிக்கோள்ல நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். தோல்விகளை கண்டு அப்போதான் நம்ம பயப்பட மாட்டோம், நம்மளோட முயற்சிகள்ல தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருப்போம். வாழ்க்கை அப்படின்றது எப்பவுமே ஓடிட்டே இருக்கிற ஒரு நதி மாதிரி. குளம், ஏரிகள்ல தேங்கி கிடக்கக்கூடிய நீர் போல தேங்கி இருந்துடக்கூடாது. வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கணும். அது இல்லை அப்படின்னா பின்னே தள்ளப்பட்டுருவோம். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். அதற்கு கால பொருத்தமான ஆற்றல் வேணும். உறுதி குலையாமல் இருக்கணும். ஒப்பற்ற லட்சியம் ஒன்ன வாழ்க்கையோட குறிக்கோளா வச்சுக்கணும். இன்னல் துன்பம் எது வந்தாலும் சரி, சமாளிக்க கூடிய துணிச்சல் வேணும். எப்பவுமே முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அப்போதான் முன்னேற்றம் வர்றது நமக்கு தெரியும். வாழ்க்கை அப்படின்ற மாளிகையுடைய உல்லாசம் ஆடிய வெற்றின்னு சொன்னா அங்கே ஏறி செல்லக்கூடிய படிக்கட்டுகள் தான் முயற்சிகள். முயற்சியே இல்லாமலும் சிலருக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். திடீர்னு குதிரை பந்தயத்துல கொள்ளை பணம் கிடைத்தல் மாதிரி. ஆனா உண்மையிலேயே வெற்றி என்பது பல நாள் உழைப்பின், பல நாள் முயற்சியின் இனிமையான ஒரு முடிவு. வெற்றி பெற மாறாத உறுதியும் குறையாத உற்சாகமும் கொண்டு தினமும் செயலில் ஈடுபட வேண்டும். ஆக நாம் எதை செய்தாலும் விடாமுயற்சியுடன் செய்வோம். வெற்றியை அடைய விடாமுயற்சி தான் அடிப்படை. இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க.
1: அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடை.

0: நோய்கள் மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
3: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி கேள்வி, அதிகாரம் 42, குறள் எண் 415. இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையர் வாய் சொல். நல்ல ஒழுக்கமுடையவரது வாய் சொற்கள் வழுக்கும் சேற்றில் வழுக்காமல் செல்ல உதவும் ஊன்றுகோல் போல ஒருவனுக்கு எப்போதும் உதவியாக விளங்கும். வழுக்கு நிலத்தில் நடப்பதற்கு ஊன்றுகோல் உதவுவது போல் ஒழுக்கம் உடையவர்களின் அறிவுரையானது உதவும். இந்த ஒரு கருத்தை திருவள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு தெரியப்படுத்துறாரு. பஞ்ச பாண்டவர்கள் தங்களுடைய நாட்டை விட்டுவிட்டு காட்டுக்குள் வாழ வேண்டிய ஒரு சூழல். அந்த நாட்கள்ல அவங்க நினைக்கிறாங்க, நமக்கே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இவ்வளவு துன்பகரமான வாழ்க்கை, இந்த காட்டுக்குள்ளேயே நாடோடி போல அலைந்து திரியறமே அப்படின்னு வருத்தப்பட்டாங்களாம். அந்த நேரத்துல அந்த பகுதி வழியா வந்த வியாசர் அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, சிலருடைய வாழ்க்கையில பிறப்பு துன்பமா அமையும், சிலருடைய வாழ்க்கையில இறப்பு துன்பகரமானதா முடியும், சிலருடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் போதே துன்பகரமானதா இருக்கும். எப்படியா இருந்தாலும் சரி, உடம்பு இருக்கும் போது அந்த உடம்புக்கு இடும்பை நிச்சயமா இருந்தே தீரும். ஆக இன்னைக்கு நீங்க படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நிலையானது கிடையாது. இந்த துன்பங்கள் உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு, வளமான வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமானதா இருக்கும். ஆக கவலைப்படாம இந்த துன்ப காலத்தை கடந்து போங்கன்னு சொன்னாராம். அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டதும் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு உற்சாகம் வந்ததா அந்த பாண்டவர்களுக்கு. இந்த ஒரு கருத்து தான் திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்றாரு. இன்னைக்கு நாம எத்தனையோ வார்த்தைகளை நம்ம உறவுகள் கிட்ட, நண்பர்கள் கிட்ட, முகம் தெரியாத நபர்கள் கிட்ட பேசுறோம். ஆனா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒன்னு ஒன்னும் பிறருக்கு உற்சாகம் தரக்கூடியதா இருக்கணுமே தவிர அவங்களுடைய உள்ளத்தை உடைக்க கூடியதா இருக்கக்கூடாது. வழுக்கும் நிலத்தில் எப்படி ஊன்றுகோல் உதவுமோ அதே போல நல்ல அறிவுடையோரின் சொற்கள் பிறரின் உள்ளத்திற்கு உதவும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணும்ங்கறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டதுதானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அத எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல ஒரு நபர் ஒரு துறவிய போல வேடம் போட்டு அந்த ஊருக்குள்ள எல்லா இடங்கள்லயும் போய் யாசகம் எடுத்து அதன் மூலமா கிடைக்கக்கூடிய பணத்தை சேர்த்துக்கிட்டே வந்தாராம். ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் அவரை துறவின்னு நம்பிட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு கந்தல் ஆடையில அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தாராம். ஓரளவு அந்த பையே நிரம்பக்கூடிய சூழல். அந்த நேரத்துல இவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு பணப்பை இருக்கிற விஷயம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திருடர் ஒருத்தருக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன யோசிச்சாருன்னா அந்த திருடன், எப்படியாவது இவர்கிட்ட இருக்கிற இந்த பைய திருடியே ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவர் முன்னாடி போய் நின்று அழ ஆரம்பிக்கிறாராம். குருவே, என்ன உங்களோட சீடரா ஏத்துக்குங்க, நான் திருந்திட்டேன், திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு நீ ஏத்துக்குங்கன்னு அழ ஆரம்பிச்சாராம். இப்போ இவரை சீடரா ஏத்துக்கல அப்படின்னா நம்மள உண்மையான துறவி அப்படின்னு இந்த ஊர் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. என்ன பண்றது அப்படின்னு வேற வழி இல்லாம அந்த திருடனை தன்னுடைய சீடரா ஏத்துக்கிட்டாராம். இப்போ இந்த சீடர் குருவுடைய நிழல் போல இங்க போனாலும் கூடையே வந்தாராம். இப்போ ஊருக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் துறவி, இவர் அவருடைய சீடர் அப்படிதானே தெரியும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பணக்காரர் ஒருத்தர் ஒரு நாள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்கறாரு. ரெண்டு பேரும் நல்லா வயிறார சாப்பிட்டாங்க. கிளம்பி வரும்போது பாதையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன துரும்பு ஒண்ணை எடுத்துட்டு வந்துட்டான் அந்த திருடன். எடுத்து பாதி தூரம் வந்ததும் குரு முன்னாடி நடிக்கிறான். குருவே, நான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன், என்னதா இருந்தாலும் என்னையும் மீறி என்னுடைய திருட்டு புத்தி என்கிட்ட வந்துடுச்சே, அந்த வீட்டுல இருந்து சின்ன துரும்ப எடுத்துட்டு வந்துட்டனே, இந்த பாவம் என்ன சும்மா விடுமா அப்படின்னு அழ ஆரம்பிச்சானா. உடனே அந்த துறவிக்கு இவன் மேல அவ்வளவு ஒரு பரிதாபம், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு எப்படி எல்லாம் நினைக்கிறான், எப்படிப்பட்ட மனிதனா இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி சரி அழாத, நான் உனக்காக காத்து இருக்கேன், நீ வேணா போய் அந்த துரும்ப அவங்க வீட்லயே போட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாராம். சரி குருவே, உடனே நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு சொன்னவன் வேகமா ஓடி போறானா. ஓடி போய் ஒரு புதருக்கு நடுவுல மறைஞ்சு இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்தானா. அந்த நாள்ல இருந்து துறவிக்கு இந்த திருடன் மேல அவ்வளோ மதிப்பு, யார் பொருளுக்கும் ஆசைப்படாத பையன், நல்ல பையன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரா. ஒரு நாள் துறவி என்ன பண்றாரு, நதிக்கரை ஓரமா குளிக்க நினைக்கிறாரு. அப்போ தன்னுடைய உடமைகளை பாதுகாக்கணும் இல்லையா, தன்னுடைய சீடன் யார் பொருளுக்கும் ஆசைப்படாதவன் அப்படின்ற நம்பிக்கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டு குளிக்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னதான் நடந்திருக்கும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இவன் எதுக்காக வந்தான்? அந்த பணப்பைய திருடுதான் வந்தான். நினைச்சது போல இதுதான் தக்க சமயம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பணப்பைய தூக்கிட்டு ஓடிட்டான். கரையில இருந்து வந்ததுக்கு அப்புறம்தான் துறவியா நடிச்சவரு தெரிஞ்சுக்கிட்டாரு, அவன் நம்ம கிட்ட திருந்தினது போல நடிச்சிருக்கான், அவன் வந்தது நம்மளுடைய பணத்துக்காக அப்படின்னு. ஆமா நேர்களே, மற்றவங்க கிட்ட திருடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க மனசுக்குள்ள அன்பு இரக்கம் இந்த குணம் எதுவுமே இருக்காதான். ஆக அன்பு இரக்கம் இல்லாத நபர்களா ஒரு நாள் வாழவும் கூடாது, அப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட எச்சரிக்கையாகவும் வாழணும். இதே மாதிரியான இன்னொரு கதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
5: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
5: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
6: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
5: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
7: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 9 மணி வரை நம்ம கடல் ஒசையத்தான் 90.4.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
9: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
10: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இந்த கதை பகுதியில ஒரு புராண கதையை தான் தெரிஞ்சுக்க போறோம். ததீசை முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு வந்தாராம். இவர் எப்படின்னா, பார்க்கடல்ல இருக்கக்கூடிய அமுதத்தை உண்டு வலிமை மிகுந்த முதுகெலும்பை உடைய நபரா வாழ்ந்துட்டு வந்தாராம். அதே நாட்கள்ல அரக்கர்கள்ல விருத்திகாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் எல்லாரையும் விட வலிமை வாய்ந்த ஒரு அரக்கனாவும் வளர்ந்துட்டு வந்தானா. அவன் என்ன பண்ணா அப்படின்னா, தேவர்கள் எல்லாரும் மேலையும் போர் தொடுத்தானா, இந்திரன் மேலையும் போர் தொடுத்தானா. இப்போ அவனுக்கு பயந்து எல்லாரும் திருமால் முன்னாடி போய் நின்னாங்களாம், எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு. அப்போ திருமால் ஒரு வழி சொன்னாராம், அவன் வாங்கின வரத்தை முறிக்கணும், அவனுடைய சக்தியெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா வலிமை வாய்ந்த தவம் வாய்ந்த ஒரு முனிவர் தன்னுடைய உயிரை கொடுக்கணும், அவருடைய முதுகெலும்புல செய்யப்பட்ட ஆயுதத்தால தான் அவனை கொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. உடனே தேவர்களும் ஒவ்வொரு முனிவரையா போய் சந்திக்கிறாங்க, யாருமே சம்மதிக்கல. கடைசியா ததிசி அப்படின்ற இந்த முனிவரை போய் சந்திக்கிறாங்க. அவர் தேவர்கள் எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கறதுக்கு முன் வந்தாராம். சொன்னது போல அவருடைய உயிரை கொடுத்ததுக்கு அப்புறமா அவருடைய முதுகெலும்புல செய்யப்பட்ட ஆயுதத்தால அந்த அரக்கனையே அழிச்சிட்டாங்களாம். இந்த புராண கதை என்ன ஒரு கருத்தை நமக்கு தெரியப்படுத்துது அப்படின்னா, பிற நலனுக்காக தன்னுயிரையும் மனமுவந்து கொடுக்கக்கூடிய நபர்களின் புகழ் இந்த உலகம் அழியும் வரை நிலைத்திருக்கும். மற்றவங்களுக்காக உயிரையே கொடுக்க முன் வரலனாலும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை நிச்சயமா செய்ய முன் வரணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கறதுனாலதான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போதான் நேற்று வந்து காலை வணக்கம் சொன்ன மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே அடுத்த நாளுக்கான ஒரு காலை வணக்கத்தோட வந்துட்டேன் நான் அலெக்ஸ் பாண்டியன். நீங்கள் கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்கள கட்டளை இனக்கடல் ஓ சேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. இப்போ நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கி நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது காலையிலே ஒரு நல்ல ஒரு வெயில் வந்து வந்துருச்சு. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னென்னா காற்றோட வேகம் அப்படிங்கிறது மொத்தமாக வந்து குறைஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு அமைதியாக வந்துருக்கு. காற்று அப்படிங்கிறத வந்து பெரிய அளவில் எங்கேயும் வந்து பார்க்க முடியல. கரை மேலே அப்படி இருக்குது, கடல் மேலே அந்த மாதிரி அதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மீனவர்கள் எல்லாம் கடலுக்கு வந்து கிளம்பிட்டுப்பாங்க. எல்லாருக்கும் தொழில்கள் சிறப்பாக வந்து அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வானிலை தகவலை தெரிஞ்சுக்கலாம். தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 11 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 17 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31°C. இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். அடுத்து இந்த வானிலையோட இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறையில்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
6: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது, அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
7: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:20 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோர சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால வந்துருச்சு நம்ம அந்த மாதத்தின் ஒவ்வொரு மாதமும் இருக்கக்கூடிய தனியார் வேலை வாய்ப்பு முகாம் அப்படிங்கிறது. வெள்ளிக்கிழமை வந்து நடக்கணும், மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை, அதான் நாளைக்கு வந்து இருக்க போகுது. அதனால் நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் 8th முடிச்சதுலேருந்து முதுகலை பட்டப்படிப்பு முடிச்சது வரைக்கும் யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த வேலைக்கு போய் அப்ளை பண்ண போகலாம். நாளைக்கு காலையில் ஒரு 9 ஆரம்பித்து மதியம் வரைக்கும் வந்து நடைபெறும். இந்த நிறைய கம்பெனிஸ் வந்து வருவாங்க, அவங்களோட இன்டர்வியூஸ் வந்து நடக்கும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இல்லை அந்த கம்பெனி நீங்கள் அவங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் அந்த கம்பெனியில் போயிட்டு உங்களோட வேலைகளை வந்து தொடரலாம். அப்படி வேலையில் நீங்கள் சேர்ந்துட்டால் கூட நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்காக ஒரு அரசு வேலைக்காக விண்ணப்பிச்சு வச்சுருந்த அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து விண்ணப்பிச்சு வச்சுருந்த விண்ணப்பம் ரத்து செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், கவர்மெண்ட் வேலைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் நிறைய துறைகள் வந்து வரப்போகிறாங்க, நிறைய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அங்கே அதிகாரிகள் வந்து வரப்போகிறாங்க. நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, யூஜி, பிஜி, 12th, 10th எது முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் வந்து நடைபெற இருக்குது. அதனால் இந்த வேலைவாய்ப்பு முகாமை பயன்படுத்திக்கங்க, உங்களுக்கு தேவையான ஒரு வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோர சேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு. விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு நாள் போகிறோம். போகும்போது எங்களை பற்றின அந்த தகவல் எல்லாத்தையும் வந்து சேகரித்து ஒரு இணையதளத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸாக ஒரு உள்ளே போயிட்டு அதை பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டாக்டர் வந்து பார்க்க முடியாத மாதிரி இருக்குது. அது ஒரு நார்மலான ஒரு அவுட் பேஷண்ட்டாக வந்து இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான வேலைகள் வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு புறநோயாளிகள் இருக்கவங்க அப்படின்னா வரிசையில் என்ன அந்த புறநோயாளிகளுக்கான ஒரு சீட்டு வந்து வாங்குறதுக்காக இந்த அவுட் பேஷண்ட்டுக்கான சீட்டு வந்து வாங்குறதே ஒரு பெரிய ஒரு வேலையாக ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் வந்து கால் கிடக்க நிற்கிறோம் இல்லை வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சூழலில் அதெல்லாம் கொஞ்சம் எளிதாக்கணும், டாக்டரை வந்து கொஞ்சம் எளிதாக வந்து பார்க்கணும் அப்படின்னா நலம் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் சாட்பாட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த நலம் ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த புறநோயாளிகளாக நம்ம வந்து போகிற பட்சத்தில் அவங்க ஒரு எண் வந்து கொடுத்துருக்காங்க, மருத்துவமனைக்குன்னு ஒரு எண் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணுக்கு நம்ம வந்து ஹாய் அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஏற்கனவே அந்த நம்பரில் வந்து நம்மளோட ஆதார்னா இணைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு திரும்ப வந்து அவங்க ஒரு ஓடிபி வந்து கொடுப்பாங்க. அந்த ஓடிபி வந்து நம்ம கொடுத்தா போதும் நம்ம புறநோயாளிகளுக்கான சீட்டு, பரிசோதனைக்கான அறிக்கை, சுகாதார அடையாள அட்டை இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம ஒரு 22 மாவட்டங்களில் தொடங்கியிருக்காங்க. நம்ம ராம்நாட்டில் தொடங்கியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. இப்போ 22 மாவட்டங்கள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மொத்த தமிழ்நாடுக்குமே இது கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்துவாங்க. இதில் அந்த எண் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம ராம்நாட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். 9619229999 இதான் எந்த எண், 9619229999 இந்த எண்ணுக்கு நம்ம ஹாய் அனுப்பினா நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவே இந்த புறநோயாளிகளுக்கான சீட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம், பெற்று அதை நம்ம பயன்படுத்திக்கொள்ளலாம். ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நேரம் கால் கிடக்க நிற்க தேவையில்லை, வெயிட் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை, நம்மளுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசி எஃப்எம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நம்மளோட வாழ்க்கையில் இப்போ அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த விலை ஏற்றம். இந்த விலை ஏற்றங்கள் அப்படிங்கிறது எல்லா பொருட்கள்லையுமே வந்து வந்துட்டே இருக்கு. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு பொருளுக்கும் ஒரு விலை வந்து ஏற்றம் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக 7:41 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசி FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். என்ன பொருளோட விலை அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய டெய்லி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பால். பால் தயிர் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான பொருட்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா காலையில் எந்திரிச்சவனாடி காஃபி குடித்தாதான், காலையில் எந்திரிச்சவனாடி டீ குடித்தாதான் நம்மளுக்கு வந்து மனசுக்கே ஒரு திருப்தி வந்து இருக்கும். அன்றைக்கி நாளே அப்போ தான் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் தயிரும். இந்த வெயில் காலத்தில் வந்து தயிர் குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வாடிக்கையாக வந்து போயிடுச்சு, நம்ம வந்து குடிச்சிட்ருக்கோம். இப்போ அந்த ரெண்டு பொருட்களோட விலையை வந்து உயர்த்துறாங்க. அதாவது 6 லிட்டர் பால், அதுவும் தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பால் பொருட்கள் தான், அவங்க தான் வந்து விலையை வந்து ஏற்றுறாங்க. 6 லிட்டர் இருக்கக்கூடிய 500 ml இருக்கக்கூடிய பால் பாக்கெட் 41 ரூபாயிலிருந்து 43 ரூபாய்க்கு வந்து விலை வந்து உயர்த்தப்படுறதுக்கு. அதே மாதிரி தயிர் 500 ml, அதாவது 6 லிட்டர் 2 ரூபாய்க்கும், 1 லிட்டர் பால் வந்து 3 ரூபாயாக வந்து உயர்த்தப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த விலையிலேருந்து 3 ரூபாயாக வந்து உயர்த்தப்பட இருக்குது அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. அதனால் பால் பொருட்களோட விலை வந்து உயர்த்தப்பட இருக்குது. நீங்கள் வந்து இப்போ லோக்கல் கடையில் கேட்டால் கூட அவங்களுமே விலை வந்து ஏற்றம் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நிறைய விலையேற்றங்கள் அங்கங்கே பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ பாலும் வந்து உயர்ந்து போயிட்டே இருக்குது. அது அடிக்கடி உயர்ந்து போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. பாலோட விலை 3-4 தடவை வந்து போன வருஷமே உயர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மீண்டும் வந்து பாலோட விலை வந்து உயர்ந்திருக்கு. சரி, அப்படியே நம்ம பெட்ரோல் டீசல் விலைக்குள்ள வந்து போனால் மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 10,841 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,250 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 13,913 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 1,06,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோஸ் எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக ஒரு வேலைவாய்ப்பு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஒரு பேங்க்கில் நம்மளோட பரோடா பேங்க்கில் வந்து ஏற்கனவே வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி அந்த வேலைவாய்ப்புகளை இன்னும் கொஞ்சம் வந்து உயர்த்தியும் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய மாநிலங்களில் எக்கச்சக்கமான ஒரு பதவிகள் வந்து இருக்குது பரோடா பேங்க்கில். இதில் வந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதிகப்படியான ஒரு வேலைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி மகாராஷ்டிரா பேங்க், ஐஓபி, பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேங்க்லேயும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 6715 இடங்கள் வந்து இருக்கான். எல்லா பேங்க்கும் மொத்தமாக வந்து ஒரு வேலைவாய்ப்புகளை வந்து அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதில் நீங்கள் வந்து சேரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு பட்டப்படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பிஇ, பிடெக், பிஎல், பிவிஎஸ்சி, எம்பிஏ இந்த மாதிரியான பட்டப்படிப்பு முடிச்ச ஒரு பெரிய ஒரு அதிகாரியில் வந்து கேட்குறாங்க. எம்பிஏ நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஆஃபீஸர் பதவிக்காக இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. இதில் நீங்கள் தேர்வுகள் வந்து எழுதுகிற மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு ப்ரிலிமினரி தேர்வு மற்றும் மீன்ஸ் தேர்வு அப்படின்ற ரெண்டு தேர்வுகள் வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கான இன்டர்வியூஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான தேர்வு மையமாக வந்து பார்க்கும்போது சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி அப்படின்ற ஒரு 16 இடங்களில் இந்த தேர்வுகள் வந்து இருக்கும். 3 கட்டமான தேர்வுகள் வந்து நடக்கும். இந்த 3 கட்ட தேர்வுகளை நீங்கள் வந்து எழுதி பாஸ் பண்ண பட்சத்தில் உங்களுக்கு தேவையான ஒரு பேங்க்கில் நீங்கள் வந்து வேலைக்கு வந்து போகலாம். இதை பற்றின கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்க ibps.in அப்படின்ற இணையதள முகவரியை பயன்படுத்திக்கலாம். ibps.in அப்படின்ற இணையதள முகவரி. விண்ணப்பிக்க இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேங்க்கில் 6000 அதிகமான வேலைவாய்ப்புகளை வந்து மொத்தம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால் யாராச்சும் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்துருக்கும். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோஸ் எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இருநாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் அவர் உரையாட உள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த விலை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் நெருக்கடியிலிருந்தும் விவசாயிகளை பாதுகாக்கும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட

0: கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுவதால் 700 அரசு ஒதுக்கீட்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் பறிபோவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டில் சேருவதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிரை பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றும் வகையில் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. அதன்படி சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 12,000 பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குநர் திருமகள்.
2: நம்ம தொழில் சொல்லிக் கொடுப்போம், அந்த தொழிலை அவங்க படிச்சுக்கிட்டு நல்ல உள்ளார்ந்து அதை உள் வாங்கிட்டு தொழில் செஞ்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டியூட் இது. இது வரைக்கும் 2009 இருந்து இந்த இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்க ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரெய்னிங் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம்.
1: சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
3: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். மாத வருமானம் பாத்தீங்கன்னா 40 ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்ட் டேர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கு பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள் அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இந்திய மியான்மர் இடையே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு புகையிலை நிறுவனங்களுக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். தேனி அருகே பழனிசெட்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட 220 கிலோ புகையிலைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ எடைப்பிரிவில் தனு, 54 கிலோ எடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ எடைப்பிரிவில் பிராட்சி, 60 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா சந்த், 65 கிலோ எடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ எடைப்பிரிவில் சிவானி, 75 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனா பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 2:10 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மன

0: தாம்னி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர் ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
3: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
4: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
5: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
6: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
5: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
7: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:29 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 மெழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக. உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்து இன்றைக்கான மீன் விலை நிலவரத்தை கொடுக்க நம்ம கேப்டன் ராஜன் அவன் இணைஞ்சிட்டாங்க. அண்ணனோட பேசலாம். வணக்கம் அண்ணே.
2: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லோருக்கும்.
1: காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க எல்லாரும்?
1: எல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கோண்ணா.
2: எல்லாரும் சிறப்பா இருக்கிற கடலோசி எப்பவும் சார்னு சொல்லிட்டு அப்படியே கடற்கரை நிலவரத்துக்கு போயிடலாமா?
1: போயிடலாம்.
2: காலை நிலவர பிரகாரம், கடலோசி பிரகாரம், இந்த விலை நிலவரம், இந்த மக்கள் நிலவரம் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நமக்காண்டி மட்டுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள போலாம். அதாவது இன்னைக்கு நிலவரம் எப்படின்னா, வடக்கு போர்ட்டுகள் போயிருக்கனால வியாபாரிகள் குறைவா வந்திருந்தாங்க. நேற்று விற்றதை விட ஆப்போசிட்டியா அரைவாசி குறைவா வித்திருக்கு. நேற்று 180 ரூபாய்க்கு போன சூட இன்னைக்கு 80 ரூபாய்க்கு போயிருக்கு. அதே மாதிரி வந்துகிட்டு 200 ரூபாய்க்கு போன மீன் 150 ரூபாய்க்கு போயிருக்கு. 200 ரூபாய்க்கு என்னன்னா இந்த பெரிய வரி ஓரா இது எல்லாம். அடுத்து வந்து விலை மீன் வந்துகிட்டு கொஞ்சம் விலை மீன் எல்லாம் 50-60 ரூபா 100 ரூபா குறைவாக போயிருக்கு. அதாவது விலையில் ஏன் சொல்றோம்னா, டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைகள் நடக்குது இன்னைக்கு கடலுக்கு போனனால. நேற்று 350 ரூபாய் போனது, இன்னைக்கு 280 ரூபா இந்த ரேஞ்சில் போயிருக்கு. 280 ரூபாய் போற மீன் 200 ரூபா ரேஞ்சில் போயிருக்கு. இது விலைமீன் லைன்கள்ல இப்படி போயிருக்கு. அடுத்தப்புல மரவா மீன் 100 ரூபா 120 ரூபா 150 ரூபா 200 ரூபா தான் நல்ல பெரிய சைஸ். முன்னாடி 300 ரூபாய் போய்கிட்டு இருந்துச்சு. அடுத்து நம்ம சொல்ல போற மீன் வந்துட்டு தொண்டன். தொண்டன் ஃபர்ஸ்ட்ல ஒரு 120 ரூபா 130 ரூபா ரேஞ்சில் போய்கிட்டு இருந்துச்சு. அடுத்து 80 ரூபா ரேஞ்சில் போச்சு. அடுத்து 50 ரூபா ரேஞ்சில் போச்சு. வியாபாரிகள் குறைவா இருப்பதுனால 2-3 ஏர் எடுத்த உடனே அப்படியே ஆப்போசிட்டியா குறைஞ்சிருக்கு. அடுத்து வந்து கரவுளி மாவுளா, இது கொஞ்சம் கர மாவுளான்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு 200 ரூபா ரேஞ்சில் போச்சு. இன்னைக்கு ஒரு 3 வள்ளம் கோளாறுலாம் போயிருக்கு. மற்றபடி துறைமுகத்துல எதுவும் போல, பெரிய முரல் வலை ஆழ்கடல் போன வள்ளங்கள்லாம் வரல. கரையோரமா போயிட்டு வந்த வள்ளங்கள்ல மட்டுமே இந்த மீன்கள் வந்திருக்கு. நிறைய வியாபாரிகள் மண்டபம் போயிட்டாங்க அப்படிங்கிற சொல்லி நிறைவு செய்யலாம்.
1: சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. நான் தகவலுக்கு
2: நன்றியா.
1: நம்ம கேப்டன் ராஜனை நம்ம கூட இணைஞ்சு இன்னைக்கு நம்மளுடைய பாம்பன் கடற்கரை எப்படி இருக்கு, நம்ம வியாபாரிகள்லாம் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சாங்க. அண்ணனுக்கு ஒரு நன்றி. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீ உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 8:43 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இப்போ நம்ம மீனவர்கள்லாம் அந்த காற்று காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. 4 நாளுக்கு மேலே கடலுக்கு வந்து போகாமல் ஒரு 2 கடல் வந்து மிஸ் பண்ணிட்டு இப்போ தான் கடலுக்கு போக ஆயத்தமாயிட்டு கடலுக்கு போகக்கூடிய வேலைகள்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க, கடலுக்கு போயிட்டுருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மீன்பாடு கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட இதுக்கப்புறமாச்சு இந்த காற்று கொஞ்சம் கம்மியாயிட்டு, காற்று கம்மியாகிறதை பற்றி யோசிக்கும் போதும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த வெயில் வந்து அதிகமாக இருக்குது. வெயில் இப்போ ஒரு கொஞ்சம் இந்த டைமில் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் காற்று இல்லாமல் நம்ம இருக்கிறதும் கொஞ்சம் சிரமம்தான். காற்று அடித்து அது வந்து தொழிலுக்கு போகாமல் இருக்கிறதும் ஒரு சிரமம்தான். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சீரான காற்று தொழிலை வந்து சிறப்பாக வந்து இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம கடைகள்லேயும் வந்து காற்று அடித்து நம்மளுக்கு வந்து வேர்க்காமல் இருக்கிறது கொஞ்சம் உதவியாக இருக்கட்டும். இப்போ காற்றுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்களும் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நீசக்கரங்களாக இருக்கட்டும் கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பயணத்தின்போது இரு நாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் பிரதமர் உரையாட உள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் தலைமைத்துவ மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பொருளாதார உதவி, பயிர் காப்பீட்டு திட்டம், உரங்களுக்கான மானியம் போன்ற முன்முயற்சிகள் மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் தற்சார்புடையவர்களாக மாற்றவும் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். இளைஞர்கள் தங்களுடைய புதுமை கண்டுபிடிப்பு, திறன்கள் மற்றும் தொழில் முனைவு மூலம் வேளாண் முறையை கட்டமைக்க பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற நிகழ்வுகள் அப்பகுதியில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் என்று கூறியுள்ளது. இதையடுத்து அனைத்து தரப்பினரும் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பையும் தடையற்ற எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக போக்குவரத்தை உறுதி செய்யுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கட்டணமில்லா சுகாதார திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு கிடைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிரியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சமூக பாதுகாப்புக்காக பாரத் ஸ்டேட் வங்கியுடன் உத்தரப்பிரதேச அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐரோப்பாவிற்கு பல ஆண்டுகளாக அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதங்களை அளித்திருந்த நிலையிலும் நேட்டோ நாடுகளின் செயல் தம்மை ஏமாற்றமடைய செய்ததாக தெரிவித்தார். ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் தாம் பேசிய நிலையில் நேட்டோவின் சில நாடுகள் மட்டுமே அமெரிக்காவுக்கு ஆதரவளித்ததாக திரு டிரம்ப் குறிப்பிட்டார். கேரளாவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோரப் பகுதிகளில் மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் நாளை முதல் மழை பொழிவு குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், ஹரித்வார், உத்தம் சிங் நகர், நைனிடால், சம்பாவத் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 36 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டேராடூன் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு தொடர்ந்து கனமழை பெய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை காரணமாக அங்கு அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரமில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையின் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் சேதமடைந்தது, தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பெய்த மழையினால் சூரத், தாப்பி, நவ்சாரி மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அங்கு நிலவும் சூழ்நிலைகள் குறித்து குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேலை தொடர்பு கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டறிந்தார். மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை தமிழகத்தின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். புனே சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியின் இறுதிச் சுற்றில் அமெரிக்காவின் கண்ணன் வைத்தியநாதனை தோற்கடித்து கிராண்ட் மாஸ்டர் தகுதிக்கான புள்ளிகளை அஸ்வத் பெற்றார். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2nd மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4th 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ இடைப்பிரிவில் தனு, 54 கிலோ இடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ இடைப்பிரிவில் பிராச்சி, 60 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிதாச்சந்த், 65 கிலோ இடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ இடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ இடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ இடைப்பிரிவில் நைனா பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சாண்ட்ரோ காப்பை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மத்வின் கமத், அதர்வா சர்மா இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அழகிய காலை வெள்ளிக்கிழமை வணக்கங்கள். நீங்கள் விரும்புவதை செய்வதை விட பிறர் விரும்புவதை செய்வதற்கும் வழிவிட்டு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடல் ஓசையப்பம் 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. வணக்கம்.
2: வணக்கம் தங்கனுக்கு, காலை வணக்கம.
1: சகோதரிக்கும் காலை வணக்கம். சகோதரி, சகோதரி யாருக்கு வாழ்த்து? என்ன பாடல்?
2: எத்தனை உறவுகள் வந்தாலும் ஃப்ரெண்டுக்கு அப்புறம் தான். அப்படிப்பட்ட ஃப்ரெண்டுக்கு

0: அவங்களுக்கு கடன் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், தங்கம் சார்பாகவும், அறிவிப்பாளர்கள் சார்பாகவும் நாளைக்கு அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான பாடகி. வணக்கம், யார், எங்கிருந்து உங்க பேர்?
1: வணக்கம், கடலாடி வட்டம் சபரியார் பட்டணத்திலிருந்து ராபர்ட் பேசுறேன்.
0: கடலாடி வட்டம் சபரியார் பட்டணத்திலிருந்து ராபர்ட் அண்ணா, இனிய காலை வணக்கம் அண்ணா.
1: இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்கள் அண்ணா.
0: நன்றி.
1: நாளைக்கு எங்களுக்கு திருமண நாள், 15 அட்வான்ஸா ஒரு வாழ்த்துக்கள்.
0: ஆஹா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமையே. சோ நான் வந்து
1: நீங்க மாத்தி சொன்னீங்கண்ணா.
0: அண்ணா, உங்களுக்கு கடலாடி வட்டம் சபரியார் பட்டணத்திலிருந்து ராபர்ட்ன்னு பேசியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அனுராதா ஸ்ரீராமம் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள். உண்மையிலேயே குரல் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதாவது எந்த பாடல் பாடினாலும் அதுக்கு தகன குரலை உயர்த்தி தாழ்த்தி ரொம்ப அழகாக பாடுவாங்க. 1970 ஜூலை 9 பிறந்திருக்காங்க. அவங்க நிறையா மொழிகளில் பாடியிருக்காங்க. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இப்படி நமக்கு தெரிஞ்ச நிறையா மொழியில் பாடியிருக்காங்க. கலைமாமணி விருது இவங்க குரலுக்காண்டி கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவிலையும் விருது கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நிறையா விருதுகள்லாம் வாங்கணும் எனது சார்பாக சொல்கிறேன். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், இப்படி பல விருதுகளை அனுராதா ஸ்ரீராம் மேம் வாங்கணும். ஏன்னா அவங்க குரல் வந்து அவ்வளவு அழகாக இருக்கும். இன்ன வரையுமே அவங்க வந்து எவ்வளவோ பாடல் பாடினாலும் இன்னைக்கு பாடுற பாடல் வரையும் அந்த குரலை அப்படியே மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அவங்க ரசிகர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, வெற்றி கொடிகட்டு அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் வருது. பாம்பன் நம்ம எஃப்எம்முக்கு எதிராக ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் இருந்து முதலாளி அப்பாஸ் அலி, ஓனர் அப்பாஸ் அலி, காசிம், நிக்சன், இப்படி பல நேயர்கள் வந்து ரஜினிகாந்த் மீனா நடித்த வீரா படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க இன்றைக்கி தான் எப்பவும் வாங்கியிருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, அண்ணா எங்கள் நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதா என்னென்னு நீங்கள் கேட்டுட்டு வழி சொல்லுங்க, வழி விடுங்க. நான் 4 பேர்கிட்டையும் நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் பாருங்கள். ஏன்னா நிகழ்ச்சிகள்லாம் இப்போ வந்து ரொம்ப சிறப்பாகவே போய்கிட்டு இருக்கு. உங்கள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு எப்போவுமே, உங்கள் சேவை எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியோட தாங்க.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9750267773.
1: சம்மர்னா ஹாட்டு, கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
7: கருப்பு

0: சாப்பாடா?
1: என்னம்மா சாப்பாடு?
0: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
0: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
0: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: பண்பது மணி 28 நிமிஷத்துல இணைஞ்சிருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியிலாங்க. இன்னைக்கு அனுராதா ஸ்ரீராம் மேம் அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டுப்புள்ளியிலிருந்து சூசை கௌசானல் அவங்க வந்து நேற்று அவங்க மகன் வின்சன் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பிறந்தநாள் கொண்டாடியிருந்தாங்களாம். மனைவி அமுதா சகோதரி மற்றும் பிள்ளைகளோட சிறப்பாக பிறந்தநாள் கொண்டாடிய வின்சன் அவங்களுக்கு நேற்று லைன் கிடைக்கலையா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், எனது சார்பாகவும், சகோதரி நிவாசினி அவங்க சார்பாகவும், மற்றும் அறிவிப்பாளர்கள் சார்பாகவும் வின்சன் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு, பாடல் வந்து கண்ணன் பிறந்தான் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. டிஎம் சவுந்தரராஜன் சுசீலா அவங்க குரலில் பெற்றார் தான் பிள்ளையா அந்த படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து சகோதரி தமிழரசி அவங்க வந்து அந்த நாள் யாவகம்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க, உயர்ந்த மனிதன் அந்த படத்திலேருந்து. நம்மளுக்கு மாதங்கள் 12 இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, உருதுலேயும் இருக்குது, எல்லா மொழியிலையுமே நம்மளுக்கு 12 மாதம் இருக்குது. ஆனால் இந்த 12 மாதமும் விசேஷம் இல்லாத மாதம் வந்து எந்த மாதமுமே கிடையாது. ஏன்னா எல்லா மாதத்துலேயுமே விசேஷங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தீபாவளியிலேருந்து வர்ற தீபாவளி வரையும் விசேஷங்கள் எல்லா இருக்குமே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து முளைக்கட்டு சீசன் களைகட்டுது, ஆனியிலேருந்து ஆவணி வரையும் சிறப்பாக முளைக்கட்டு சீசன் ஓடும். அடுத்து பார்த்திங்கன்னா புரட்டாசியில் வந்து கொழு வச்சுருவாங்க, அடு ஐபிஎஸ்சியில் வந்து தீபாவளி வந்துடும், அடுத்து கார்த்திகை மார்கழி அப்படியே வந்து மாலை போட ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் இயேசு பிறப்பு, வருஷ பிறப்பு இப்படி, அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து ரம்ஜான் தொடங்கிடும், அடுத்து சித்திரை திருவிழா இப்படி வந்து, அடுத்து கல்யாணங்கள் இப்படி 12 மாதமுமே நம்ம எல்லாருக்குமே ஒரு விசேஷமான மாதம் தான். உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்கள்.

0: தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா இதை நல்லா யோசிச்சு பார்த்தேன், நம்மளுக்கு எந்த மாதமாச்சும் ஒரு விசேஷம் இல்லாத மாதம் வருதா அப்படின்னா எல்லா மாதமுமே நம்மளுக்கு திருவிழா தான், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அந்த நான் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே, நண்பனே, நண்பனே. அந்த நான்

இல்லையே அது ஏ

பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போல்

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அழகான இரண்டு பாடல்கள் நம்ம கடல் ஓசை பண்பலை 90.4 கெல்லாம் கேட்டு வந்தோம். உண்மையிலேயே வரிகள்னா எல்லா பாடல்களிலேயுமே முத்து முத்தான வரிகளைத்தான் நம்ம கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. கண்ணம் கருப்போ கண்கள் நெருப்போ ஒரு அழகான மெட்டு இல்லையா, என்ன நினைப்போ அது இந்த தவிப்போ. உண்மையிலேயே கண்ணன் கண்ணம் கண்ணம் எப்படி கண்கள் எப்படி அழகாக கொண்டு வந்திருக்காங்க கவிஞர்கள். கவிஞர்கள் எழுதினாவே அந்த அர்த்தத்துகளை அந்த பாடல்களில் ஒரு உள் அர்த்தங்களும் ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து பழைய பாடல்தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
2: ஹலோ வணக்கம், கலர் காலை வணக்கம். தங்கம்மா தங்கத்திற்கும் நேரில் பணிமொழி மற்றும் நேரம் காலை வணக்கம். படம் குமரிக்கோட்டம் பாடல். எங்கே அவள் எங்கே மனம் தேடுவே ஆவலாய் ஓடிவா என்ற பாடல் போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.
1: ஐயா லைட் ஹவுஸ் தெரு சிக்கந்தர் ஐயா தான் அழகான பாடல். டிஎம் சுந்தரராஜன் சுசீலாம்மா வாய்ஸில் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க குமரிக்கோட்டம் படத்திலிருந்து. அடுத்து ராமநாதபுரம் பெரிய கடையிலிருந்து நம்ம திலகா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு கடல் ஓசைக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்னைக்கு அனுராதா ஸ்ரீராம அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. நினைத்தேன் வந்தாயின்னு நினைக்கிறேன் அந்த படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. மக்களே நிறையா பேர் வாழ்த்துக்களும் வாய்ஸ் நோட்டும் அனுப்பியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு வாழ்த்துக்களை முடித்தாச்சு. அடுத்து நீங்கள் பாடல் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இல்லாட்டாலும் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா வர்றாங்க 10 to 12 அவங்க நிகழ்ச்சி தான். பதலும் அழகான ஒரு பதலோடு வராங்க. உண்மையிலே இந்த பதல் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பதலெல்லாம் வர்றாங்க. என்னன்னு கேளுங்க, பதலை சொல்லுங்க, பாடலை அல்லுங்க, கண்டிப்பாக கேளுங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்? இப்ப என்ன

0: நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும், அதானே? ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும். எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
1: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் காலை வணக்கத்தோட ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் நிவாஷினி. காலையிலே லேட்டு சாப்பாடை மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே, கேஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டேனா, பைக்கில் வந்து பெட்ரோல் இல்லை இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய அந்த காலை பொழுதுவே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளோடு தான் தொடங்கியிருக்கும். ஒரு சிலருக்கு அந்த நாள் வந்து சூப்பராக அமைய காரணமாக இருக்கிறதே நம்மளுடைய காலை பொழுது தான். அந்த மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத நபர்களும் கிடையாது, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் இன்னைக்கு காலையில் கூட பலருடைய வாழ்க்கையில் குட்டி குட்டியாக அந்த அங்கங்கே பிரச்சனைகள் அப்படின்றது வந்திருக்கலாம். காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல தொடங்கி நைட்டு தூங்குற வர இந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அப்படின்றது கிடையாது. இது போக நிறைய பேரும் இப்போ நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா வேலைக்கு போகணுமே, சிலருக்கு சமைக்கணுமே, சிலருக்கு வந்து படிக்கணுமே, இதெல்லாம் இப்போ நாம் வந்து பிரச்சனைகளாக உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அதுக்கு மாற்றாக நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகளை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ரோட் கிராஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எங்கேயாவது ஒரு தொலைதூர பயணமாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளாக தான் பார்ப்போம். ஆனால் அவங்களாம் வந்து அதை சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பிரச்சனையை எடுத்துக்கிறது இல்லை, அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு ஈஸியாக வந்து கடந்து போயிடுறாங்க. ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷம் மட்டும் கிடையாது, சவால்களும் பிரச்சனைகளும் சேர்ந்தது தான். ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் கஷ்டமான சூழ்நிலைகள் அப்படின்றது வரும். ஆனால் அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நாம் எப்படி அதிலேருந்து வெளியே வர்றோம், இதுதான் நம்மளுடைய அந்த மொத்த வாழ்க்கை பயணத்தையுமே தீர்மானிக்குது. குட்டி பிரச்சனையை கூட நம்ம ஒரு சிலர் வந்து பெரிய பிரச்சனையாக்கும், சிலர் பெரிய பிரச்சனையை கூட இதுதானா அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இந்த மாதிரி வாழ்க்கை அப்படின்றது பிரச்சனைக்குள்ளே நிறைஞ்சது தான். ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அதை வந்து சந்திக்க நம்ம எவ்வளோ மனசளவில் தயாராக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து இருக்க போகுது. அது மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சிலர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லை தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லை அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குணங்கள் இருந்தால் அந்த பிரச்சனையை வந்து கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர முக்கியமான குணம் என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய கருத்துக்களாக நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. என்னடா காலையிலே வந்து பிரச்சனையில் தொடங்குதே அப்படின்லாம் நினைக்க வேணாம், பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தான் நாம் பேசிட்டுருக்கோம். ஸோ அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கு.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
6: இந்த பிரச்சனை பத்தி யார்ட்டையாவது கேட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா அப்படின்ற ஒரு பட்சத்துல கேட்கிற பட்சத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரச்சனையே வாழ்க்கையா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படிதான் உலகத்துல உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்குமே பிரச்சனை அப்படின்றது இருக்கதான் செய்யும். ஸோ தினமும் புது பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது வந்து உடனடியா நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நாளைக்கு சரியாகிற பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஏன் ஒரு வருஷம் கூட கழிச்சு சரியாகிற பிரச்சனையா இருக்கலாம். ஸோ அதை பத்தின ஒரு முடிவை நாம தான் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்போம். சோ நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஃப்ரெண்டோ இல்ல நண்பர்களோ இல்ல நம்ம சொந்தக்காரங்க யாராவேனா இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கும், தொழில் பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், தொழில் சக்சஸ் ஆ கொண்டு வரும்போது அதை சமாளிக்க வேண்டிய பிரச்சனை இப்படின்னு அடுக்கடுக்கா ஒருத்தவங்களுக்கு வரதான் செய்யும். அதை நினைச்சுமே நம்ம கிட்டே நிறைய நேரங்கள்ல வருத்தமுமே பட்டிருப்பாங்க. ஆனா அதை ஒரு கை பார்க்காம விடமாட்டேன் அப்படின்ற ஒரு பட்சத்துல கடன் பிரச்சனை வந்தாலுமே அதை ஈஸியா வந்து சமாளிச்சிருவாங்க. இல்ல தொழில் சார்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதையும் அவங்க வந்து ஈஸியா சமாளிச்சிருவாங்க. இப்படி வந்து சமாளிச்சு கடைசியில் என்ன சொல்வாங்க அப்படின்னா, வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க

0: அவங்களுமே அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதுலேயே மூழ்கி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பிரச்சனை வந்துருச்சா அதை வந்து தீர்க்கிறதுக்கான பல வழிகளை தான் யோசிக்கணுமே தவிர, அந்த பிரச்சனை ஏன் நடந்துச்சு, நம்ம தான் காரணமா அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் வந்து களத்திலிருந்து நேயர் காளிதாஸ் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் அண்ணா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கண்ணே.
2: என் பேரு காளிதாசன், நான் உள்ள கடத்தல உள்ள இருக்கேன், கடை வச்சுக்கிட்டேன்.
1: ஆனா இப்ப உங்க தொழில் ரீதியாகவோ உள்ள வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அதை எதிர்கொள்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு குணம் தேவைப்படும் நீங்க நினைக்கிறீங்க?
2: குணம் பற்றி கேட்கிறீங்க. குணம்னா இப்ப வந்து
1: ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கு, அந்த பிரச்சனை வந்து வர வெளியே வர்றதுக்கு
2: ஃபேஸ் பண்ணி போறதுக்குன்னா வந்து அமைதியையும் கடைபிடிக்கணும் தம்பி. அப்படின்னா தான் வந்து பிரச்சனையை வளர்க்காம அது சுமூகமாக முடிக்கிறதுக்கு ஒரு யூஸாக இருக்கும். மேற்கொண்டு வந்து பேச அவர் பேச நம்ம பேச அப்படி திறந்தோம்னா நம்மளுடைய பிரச்சனையும் சீக்கிரம் முடிவடையாது.
1: சரி, இப்போ ஒரு தொழில் ரீதியாக பார்க்கும்போது இந்த கடன் நம்மளோட பொருளாதார ரீதியாக பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு தெளிவு குணம் தேவைப்படுது?
2: பொருளாதார ரீதியாக வருதுன்னா பொருளாதார ரீதியாக வர பிரச்சனைகள் வந்து நம்ம அதில் கடையும் சொல்லி உள்ளே இறங்கிட்டாலே ஆடம்பரங்களுக்குள்ளே ஆல்ரெடி குறைஞ்சிடும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து பல வண்டிகள் வரும், இந்த வண்டியை காசு கொடுக்கணும், அந்த வண்டியை காசு கொடுக்கணும்னு சொல்லி பல திங்கிங்காகவே இருக்கும். இன்றைக்கி இந்த வண்டி வருது, இதை காசு எடுத்து வைக்கணும். ஏன்னா கடையில் இறங்கிட்டோம்னா நம்ம வந்து செலவழிக்கணும் என்ன வரவே வராது. எங்கேயே வெளியில் போனோம்னா தான் செலவழிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நிறைய வரும். கடைக்கு இருந்துட்டு செலவழிக்கணும் எண்ணம்னா 90% வராது. தொழில்களை வந்து இப்போ வந்து நண்பர்களை உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. நண்பர்கள் வந்து வெளியில் தான், தொழிலுங்கிறது வந்து அது நம்மளோட உள்ளது. என்ன அப்படி உள்ள சூழ்நிலை, வெளியில் போய் செலவழிக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம், அந்த செப்டர் வேறு. தொழில்னா நம்ம அதை கரெக்டாக எப்படி தான் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்துட்டு போகிற வழி வசதியாகவும் இருக்கும்.
1: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றினா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: இந்த அண்ணாமலையில் உள்ள பாட்டு வெற்றி நிச்சயம் அந்த பாட்டு போகும்.
1: நன்றி.
0: என்னதான் நண்பராகவே இருந்தாலும் தொழிலில் வந்து ஈடுபடுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னா அமைதியை கடைபிடிக்கணும் அப்படின்றத நம்மளுடைய காளிதாஸ் அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம்தான். அண்ணனுக்கும் ஒரு நன்றிகளை சொல்லிட்டு, இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுலேயே மூழ்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும்போது ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த கதை தான் எனக்குமே இப்போ ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஒரு துறவி வந்து தன்னோட சீடர்களோட அந்த காட்டு வழியில் நடந்து போயிட்டுருப்பார். அப்போ வந்து அந்த காட்டோட குறுக்கில் வந்து ஆறு ஒன்று ஓடிட்டு இருக்கும். ஸோ அதை கடக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கும் போது அங்கே ஒரு பொண்ணுமே வந்துருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு நீச்சல் தெரியாது, இந்த ஆறை மட்டும் கடக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது துறவி வந்து தன்னோட தோல் மேலே வந்து அந்த பொண்ணை வந்து ஏற்றிப்பார். இதை வந்து வந்த சீடர்கள் யாருக்குமே பிடிக்காது. ஒரு துறவி என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் நமக்கு குருவான ஒரு துறவி இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சலசலப்பாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள இறக்கி விட்டுருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே துறவி. அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் வந்து சீடர்கள் வந்து துறவிட்ட கேட்பாங்க, ஏன் நீங்கள் வந்து இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த துறவி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் அந்த பொண்ணை எப்போவே இறக்கி விட்டுட்டேன், நீ இன்னுமா இந்த பிரச்சனையை சுமக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கருத்து தான் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே, அந்த பிரச்சனை போயிருச்சு அப்படின்னா அதையே சுமந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த பிரச்சனை இன்னுமே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் செய்யுமே தவிர, அது தீர்க்கிறதுக்கான வழி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததான் அண்ணாமலை படத்துலேருந்தும் ரன் படத்துலேருந்தும் சூப்பரான இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: காசு இருக்கிற பணக்காரங்கள்ல இருந்து கையில காசு இல்லாத வரைக்கும் எல்லாருக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனைகள் தான். அதே சமயம் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் அப்படின்றத விட ஒரு பெரிய குழப்பம் பல பேர்டையுமே இருக்கும். அதே சமயத்துல நம்மள பல பேருக்கு வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கெத்தாவும் கொஞ்சம் கூலாவும் முகத்தை வச்சுக்கணும் அப்படின்ற ஆசைகள்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை வரும்போது நம்ம நினைச்சு வச்ச எல்லாமே காத்தோட காத்தா பறந்துடும். ஏன், நம்ம கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய MS தோனி கூட பல நேரங்கள்ல அவங்களுடைய முகம் வந்து அப்படியே மாறுற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியும். நம்ம டிவியில இருந்தெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் கூலாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் நினைச்சு வச்சிருந்தா அது கடைசியில காத்தோட போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை எப்படி கொஞ்சம் கூலா ஹேண்டில் பண்றது பத்தி நாமளுமே தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக 10:31 கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைதியா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க, என் வீட்டில் ஒரு பெரிய சண்டையே நடக்குது, நான் எப்படி அமைதியா இருக்கிறது அப்படின்னு தோணலாம். அமைதினா அந்த ஒரு அமைதி கிடையாது. ஒரு பிரச்சனை நம்மள்ட்ட வரும்போது அதுக்காக பெருசா நம்ம வந்து தாம்தும் குதிச்சோம் அப்படின்னா தான் அந்த இருக்கிற சின்ன பிரச்சனை பெருசா மாறுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண நம்ம நேரம் கொஞ்சம் ஒதுக்கிக்கலாம், யோசிக்கிறதுக்கான நேரத்தை தாராளமா எடுத்துக்கலாம். பிரச்சனை அப்படின்னு கேள்விப்பட்டாலே சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பயமும் பதட்டமும் அதிகமாக வந்துடும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய மூளையும் மனசையும் தொந்தரவு செய்யுது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நம்ம வந்து அப்படி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்றோம். அப்போ நிதானமாக அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை விட ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. அடுத்ததான் என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா, பாசிட்டிவாக நடந்துக்கிறது. கையில் இருக்கிற பிரச்சனையை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு அதுக்கு என்ன ஒரு தீர்வு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை காணாமையே போயிடுமா. இந்த ஒரு விஷயத்த நம்ம நிறைய பேரும் வந்து கேள்விப்பட்டிருப்போம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இருக்கிறது அந்த பிரச்சனையை ஈஸியாக கடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் 2 பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.
3: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர் தம்மாயா நீவா, ஆயர் தம்மாயா நீ.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள எவ்வளவு நம்ம மனசளவுல தயாரா இருக்கணும், அது மட்டும் கிடையாது, பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து வெளிவர இந்த ஒரு குணம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடுகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த ஒரு குணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இத பத்தி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையுமே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 709-443-9999. ஒரு படத்துல கூட ஒரு டயலாக் வரும், அது சரியா என்ன படம் அப்படின்லாம் தெரில. பிரச்சனை அப்படின்றது கல்லு மாதிரி, அது கிட்டக்க வச்சு பார்க்கும்போதும் அது பெரிய ஒரு பிரச்சனையா தெரியும், தூரத்துல வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா அதுவுமே குட்டியா தெரிஞ்சிடும். ஸோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு உள்ள போய் பார்க்கறத விட வெளி நின்று பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல பிரச்சனை ரொம்பவே ஈஸியாவே மாறிடும் அப்படின்றத சொல்லிட்டு நாம ஒரு பிரச்சனை எப்படி கூலா ஹேண்டில் பண்றது அதை பத்தி தான் நாமளுமே தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். அதுல ஒரு விஷயமா இருக்கிறது தைரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எந்த சூழ்நிலையுமே நான் வந்து ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு போது கண்டிப்பா எல்லாருக்குள்ளயுமே பயம் இருக்கதான் செய்யும். ஆனா இன்னொரு பக்கம் தைரியம் அப்படின்ற ஒரு விஷயத்த விட்டுறவே கூடாது. சிலர் வந்து தைரியமா இருக்கேன் அப்படின்னு வெளியே காமிச்சுக்கிறதுக்காகவே ரொம்ப கெத்தா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா அப்படி இல்லாம என்னதான் தைரியம் இருந்தா கூட அடக்கமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தைரியத்தோட அடக்கம் சேரும் போதுதான் அந்த பிரச்சனைக்கான சூழலை எல்லாருனாலையுமே சரியா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஒரு விஷயம், அந்த ஒரு இது இல்லாம அந்த ஒரு பிரச்சனையை சுமூகமா முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவங்களோட கருத்துக்களையுமே கேட்கறது. ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு பட்சம் இல்லாம இது இப்படியும் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வேற வேற கோணங்கள்ல இருந்து பாக்குற போது அந்த பிரச்சனைக்கான சம்பந்தப்பட்ட நபர் யாரோ அவங்கள்ட்ட கேட்கறதும், அதுல சம்பந்தப்பட்ட இன்னொரு நபர் யாரு அவங்கள்ட்ட கேட்கறதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படின்ற ஒரு பட்சத்துல நம்மளால வந்து பிரச்சனைகளை ஈஸியாவும் சரி கூலாவும் சரி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:21 நம்ம கூட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் இல்ல அனுபவங்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
5: சொல்லுங்கண்ணா, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
6: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: சூப்பரா இருக்கேண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
6: எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நானு கரெக்டா அல்லது அந்த விஷயத்துக்காக உட்காந்து புலம்புறது தப்பான்னு யோசிப்பேன். இப்ப பிரச்சனைகள் வரும்போது அதை நினைச்சு அதிகம் புலம்பாம அடுத்தது என்ன அப்படிங்கறத யோசிச்சு நானே லைஃப்ல பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுவேன்.
5: ஓகே, நான் இந்த இப்போதைக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது மூலமா நடந்திருக்கானா இந்த ஒரு விஷயம்?
6: பிரச்சனை வந்து எனக்கும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. தப்பு என் மேல இல்ல, என் ஃப்ரெண்டு மேலதான். பட் டக்குன்னு அந்த பிரச்சனையில நீ பேசாம இருந்தாலும் பரவாயில்ல, நான் கவலைப்படல அப்படின்ட்டு நான் வாட்டுக்கு வந்துட்டேன் அந்த இடத்துல. ஏன்னா அவன் தப்ப உணரணும்னு. அதனால அவனும் என்கிட்ட கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் பேசவே இல்லை. அந்த ஒரு சமயத்துல அந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுது வீட்டுல இருக்கிறவங்க சொன்னாங்க, ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்க, தெரியுது உன் மேல தப்பு இல்ல, அவன் தான் தப்புன்னு. நீ கொஞ்சம் பிரச்சனைய முடிக்க பாரு, அவனுக்கு மறுபடியும் போய் பேசி என்ன ஒரு ஆழம் அப்படிங்கறத புரிய வைய, அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்து நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆகுங்களேன் அப்படின்ட்டு என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. சோ அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கறதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்கறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனையும் முடிஞ்சது சுமூகமானு சொல்லுவேன்.
5: ஓகே அண்ணா, இந்த மாதிரி நம்ம பிரச்சனை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு தயாரா இருக்கணும் மனதளவுல?
6: மனதளவுல நமக்கு சோர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரக்கூடாது. தெளிவா நீரோடை போல நம்ம எண்ணங்கள் அப்படிங்கறது கரெக்டா இருக்கணும். கோபத்துல அதாவது பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு எடுக்கக்கூடிய அந்த மனோதிடம் அப்படிங்கறது வேணும். சில பேரு பிரச்சனை வரும்பொழுது மனசுல குழம்பிடுவாங்க, அவங்களுக்கு ஸ்டக் ஆயிடும், தவறான முடிவு அப்படிங்கறது எடுத்துருவாங்க. அப்போ கோபம் வரும்பொழுது தெளிவான மனநிலை அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். அப்ப கரெக்டா அவங்க முடிவு அப்படிங்கறது எடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பரான பிரச்சனைகளுக்கான தீர்வு காண முடியும் இல்லையா?
5: ஓகே, நான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அமைதியா போயிடணும், பொறுத்து போயிடணும், அந்த மாதிரி எந்த ஒரு குணம் வந்து பிரச்சனைகளை சமாளிக்க ஒரு முக்கியமான குணமா நீங்க பாக்குறீங்க?
6: பிரச்சனைகள் வரும்போது வார்த்தைகள் விடக்கூடாதுப்பா. அந்த இடத்துல அமைதியா பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமே புரிதல்ல புள்ளறுபடி இருக்கிறது தான். இப்ப நம்ம மேல தப்பே இல்ல அப்படின்னாலும் என் மேல தப்பு இல்ல அப்படிங்கறத அவங்க நிதானமா இருக்கும்போது சொல்லணுமே தவிர்த்து அவங்க கோபத்துல வார்த்தைகள் விடும்போது சொல்லக்கூடாது. எந்த இடத்துல நம்ம சொல்றது எடுபடுமோ அந்த இடத்துலதான் நம்ம சொல்லறதும் நல்லதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க.
5: கண்டிப்பானா ரொம்ப
6: அதே மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த பிரச்சனையினுடைய அந்த ஆழம் என்ன அப்படிங்கறது உணரணும். கரெக்டான அந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கணும். அதே மாதிரி பிரச்சனைகளை நல்ல ஒரு 4 சொல்யூஷன் தரக்கூடிய ஆட்கள் கிட்ட பார்த்து பகிர்ந்துகிட்டு அவங்க என்ன சொல்யூஷன் சொல்றாங்களோ அந்த சொல்யூஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனையே இல்லையப்பா அப்படிங்கிற அளவுக்கு அது சீக்கிரமா பறந்தோடிடும். அதே மாதிரி அவசரப்பட்டு அந்த பிரச்சனைகளுக்கான அந்த தீர்வு அந்த முடிவு இப்படிதான் அப்படின்னு எடுக்க கூடாது இல்லையா?
5: ஓகே, நான் ரொம்ப நன்றி. என்ன உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு வந்து காதல் கொண்டேன் இந்த திரைப்படம், அதுல இருந்து நெஞ்சோடு கலந்திடு உறவாளி அந்த பல்வழி பெற்றீங்களா?
5: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி அண்ணா.
6: பாய்ப்பா.
5: நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து பல பிரச்சனைகளை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க போல. சும்மா அவங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து நமக்கு நிறைய கருத்துக்களையுமே சொல்லியிருக்காங்க. அடுத்ததா களத்துல இருந்து நேர் வாஸ்கோட காமா அண்ணா வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட அனுபவங்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: வணக்கம் ஐயா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் வாசுபடா.
8: இப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை வந்து நம்ம போகக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எப்படியாச்சும் நம்மளை வந்து பார்த்து வந்துடும், அது நம்ம வந்து சால்வ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்ல. என்ன மாதிரியான ஒரு குணம் நம்மகிட்ட இருந்தால் அந்த பிரச்சனைகளை சுலபமாக முடிச்சு அதுலேருந்து வெளியே வரலாம்னு
7: நினைக்கிறீங்க? பிரச்சனைகளும் நம்ம கடைக்கார லைனு இந்த கடைக்குள்ள எல்லா லைனுமே பார்த்துக்கிட்ட பிரச்சனைகளை வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்குது. பிரச்சனைலாம் இருக்க போகிறதில்லை. அதை சால்வ் பண்ணுறதா ஒரு ஒரு ஆள்கிட்ட கூட குறைய ஒரு வார்த்தையில் சொல்லாமல் அந்த சரி பண்ணி ஒரு ரெண்டு கோச்சியை கூட குறைய பேசியிருக்காங்கன்னா நம்மளால் முடிஞ்சால் அதை சால்வ் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் அவர்கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லி சில விஷயங்களை எடுத்து சொல்லி சொல்லி அவங்க மூலியமாக இதை சால்வ் பண்ணி போகிறதுக்குள்ள வழியை நம்ம சொல்லுவோம்.
8: சரி, இப்போ ஒரு வீட்டில் குடும்ப பிரச்சனை அப்படின்னா வந்தால் அதை எப்படி சுமூகமாக கையாள்றது?
7: குடும்ப பிரச்சனைங்கிறதுல வந்து வீட்டில் கொண்டாடி பிரிச்சின பிரச்சனைகள் ஆயிரம் நடக்கும், பக்கத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்கிற பிரச்சனை நடக்கும். எல்லாமே ஒரு பொறுமையாக இருந்து கொஞ்சம் பேசி அதை சரி பண்ணி கொண்டு போனோம்னா அந்த இடத்து அதுலேருந்து நம்ம உருவிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளும் ஏடி கூடியாக வேகம் குறை குறை நின்றோம்னா அது சண்டையில் தான் முடியும், சமாதானத்தில் முடிய வாய்ப்பு இல்லை.
8: ரொம்ப அருமையாக உங்களை கருத்துக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி ஐயா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
7: சார்? ஏதாவது நல்ல படத்தை ஒரு பாட்டு போடுங்க.
8: நன்றி.
7: நன்றி.
5: சிலர் வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனைகளுக்கு காரணமே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன தான் நம்ம வந்து ரத்தமும் சதையுமாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணணும், ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றத என்னுடைய கருத்தாக சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா, திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு, அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு, வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான், ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:33 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதற்கு சில முக்கியமான குணங்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்கூல் படிக்கிற காலத்துல நம்மளுடைய டீச்சர்ஸும் சரி, வீட்டில் நம்மளுடைய பெற்றோர்களும் சரி, நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுப்பாங்க. இந்த குணம்லாம் கண்டிப்பா வேணும் ஒரு பிரச்சனையை சமாளிக்க அப்படின்ற ஒரு பட்சத்துல. ஸோ அந்த மாதிரியான குணங்கள் அப்படின்றது என்ன அப்படின்றத தான் நானுமே நேற்று தேடிட்டு இருந்தேன். ஸோ அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளால் இதை வந்து ஈஸியாக கடந்து போயிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அந்த பிரச்சனையிலேருந்தே வெளியே வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் அடுத்ததாக இருக்கிறது நம்ம எல்லார் வீட்லேயும் சொல்கிற மாதிரி இந்த பொறுமை அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. என்ன தான் எவ்வளோ பெரிய சூழலாகவே இருந்தாலும் அவசரப்படாமல் அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கான ஒரு மனநிலை அப்படின்றது வேணும் இல்லையா, அதை கொடுக்கறது நம்மளுடைய பொறுமை தான். ஸோ பொறுமை அப்படின்ற குணம் பல பேருக்கும் இருக்காது அப்படின்னு தான் நானுமே நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே ஒரு சில நேரங்களில் அதெல்லாம் இருக்காது. ஸோ அப்படின்ற ஒரு வேலையில் நம்ம வந்து பிரச்சனைகளில் பொறுமை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் நம்மளுக்கு வந்து அடுக்கடுக்கா தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலும் அதை நான் மறுபடியும் எப்படியாவது செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விடாமுயற்சி இருக்கணும். நாலாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே இந்த பாசிட்டிவான திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பிரச்சனையை விட அதற்கான தீர்வு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாலே அந்த பிரச்சனையோட பாதி வீரியம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றதும் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளை நாம மாத்திக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான டைம்ல. அது மட்டும் கிடையாது, அமைதியா யோசிக்கிற ஒரு மனப்பக்குவம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா அந்த திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா வளர்த்துக்கோங்க. அது கண்டிப்பா பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து ஈஸியா வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததா வந்து இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:46 களத்துல இருந்து நேய சிவாஜி அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத தான் நாமளும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
6: வணக்கம் ஐயா, உங்க பேர் என்னங்கய்யா?
7: என் பேர் சிவாஜி.
6: ஐயா, இப்ப வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படிங்கறது வரும் பொழுது அதை ஒரு எதிர்த்து நிக்க ஒரு ஃபேஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு குணம் வேணும்னு நினைக்கிறீங்க?
7: அமைதியான பேச்சுவார்த்தை வேணும், ரெண்டு பேருக்கு முன்னே பேசி தெரிஞ்சுக்கணும், அதான் சரியான முடிவு. மூணாவது பொறுத்து இந்த பிரச்சனை தோப்புது, போனாவது முற்றி பெறும் இந்த விஷயம்.
6: சரி, இந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கா?
7: நடக்கும்போது
6: நிறைய பேர் வந்து அதை சமாளிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அதை பத்தி
7: நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருந்தா கொடுக்கணும், கொடுக்க முடியும் சொல்ல முடியும்.
6: பேச்சுவார்த்தை
7: மூலமா கண்டிப்பா ஒரு முடிவு எடுக்கலாம், யோசிப்பா.

0: ரொம்ப நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி.
2: ஒரு பிரச்சனையிலேருந்து சுமூகமான ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா பேச்சுவார்த்தை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாமளும் வந்து பலவிதமான குணங்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம். நம்மளுடைய சிவாஜி அண்ணா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பேச்சுவார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடிஞ்சிடும். அதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதியான பேச்சுவார்த்தையாக இருக்கணுமே தவிர நாம தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதனால ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை சுமூகமாக தீர்க்கிறதுக்கான வழிகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தேடணும் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில் நிறைய நேயர்களும் பிஸி ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

என்று முயற்சித்தால் விடியல் வீடு தேடி வரும். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் துணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாம் மதி. கைவினை பொருட்கள்னாலே என்னன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், அப்படிதானே? அதாவது நம்மளோட கைகளை பயன்படுத்தி நமக்குள்ள இருக்கிற திறமைய வெளிப்படுத்தி அழகழகா தனித்துவமான பொருட்களை உருவாக்குறது தாங்க. சோ இதுல இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பனை ஓலை, துணி, மண், மரம் மாதிரியான இயற்கை வளங்களை பயன்படுத்தி கூட பொருட்களை உருவாக்கி நம்மளோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பொருட்கள்ல நம்ம கைவினை பொருட்கள் செய்யும் போது அது நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது இல்ல, அதனாலதான். சோ அது மட்டும் இல்லாம நிறைய பெண்களுமே இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி கைவினை பொருட்கள் செஞ்சு அதிக அளவுல லாபம் பார்த்துட்டும் வராங்க. அப்படி பண ஓலைய பயன்படுத்தி திருமண அழைப்புதல், தாம்பூல பை மாதிரியான பொருட்களை செஞ்சு விற்பனை பண்ணிட்டு வர ஒரு பெண் பத்தி தாங்க இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? சென்னையிலேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே படிச்சவங்க தாங்க ரஞ்சிதா. ஆனா இப்போ மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில வாழ்ந்துட்டு வராங்க. சோ சிவில் இன்ஜினியரிங்ல பட்டய படிப்பு முடிச்சவங்க ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த நேரத்துல ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணுங்க. நம்ம எல்லாருமே கொரோனா காலத்தை நினைச்சு ரொம்ப பயந்துருந்தோம்ல. இன்னொன்னு, அதனால நிறைய பாதிப்புமே நிறைய மக்களுக்கு வந்துச்சு. ஆனா நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா சுயமா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆர்வமுமே இந்த காலகட்டத்தில் தாங்க வந்திருக்கு. அப்படித்தாங்க நம்மளோட இன்னைக்கான சாதனை பெண்ணுக்குமே அந்த நேரத்துல தான் இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையில ஆர்வம் வந்திருக்கு. அதாவது நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கும், மண் அரிப்பை தடுக்கிறதுக்கும், காற்றோட வேகத்தை கட்டுப்படுத்தவும் பனைமரங்கள் நமக்கு எவ்வளவு தூரம் உதவியா இருக்கு, அதை நம்ம பாதுகாக்கணும், அது சார்ந்த பொருட்களை மக்கள் மத்தியில பரவ செய்யணும்னு இவங்களுக்கு தோணிருக்கு. சோ கரெக்டா அந்த நேரத்துலதான் சென்னையிலயுமே பனை ஓலையில பொருட்களை தயாரிக்கிறதுக்கான பயிற்சி வகுப்பு நடத்த போறதா தகவல் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. தகவல் கிடைச்சதும் அந்த வகுப்புலவே கலந்திருக்காங்க. சோ பயிற்சி வகுப்புல கொஞ்ச நேரம் கத்துக்கிட்டோம், சமூக வலைதளங்களை பார்த்து கொஞ்சம் கத்துக்கிட்டோம், தன்னோட சொந்த முயற்சியாலையும் நல்லா கத்துக்கிட்டு பனை ஓலையில பொருட்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பனை ஓலை வச்சு அஞ்சரை பெட்டி, வாசல் தோரணம், அர்ச்சனை கூட, இடியாப்பத்தட்டு, வெற்றிலை பெட்டின்னு தயாரிக்க ஆரம்பிச்சு அதை விற்பனை பண்ணவும் நல்ல வரவேற்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பனை ஓலையில செய்யப்படுற திருமண அழைப்புதலுக்கு அதிக வரவேற்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க ஸ்கிரீன் பிரிண்ட், லேசர் பிரிண்ட் மூலமா வாசகங்களையும் அச்சடிச்சுட்டு சில சமயங்கள்ல அந்த மணமக்களோட புகைப்படங்களையுமே அந்த இன்விடேஷன்ல அச்சடிச்சு கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அழைப்பிதழ எழுதுற எழுத்துக்கள் வந்து அந்த காலத்துல இந்த எழுத்தாணி வச்சுனா எழுதுவாங்கல்ல, சோ அதே மாதிரி இருந்துச்சுன்னா பழமை மாறாம இருக்குன்னு அவங்க யோசிச்ச அந்த நேரத்துலதான் மறுபடியும் ஒடிசா மாநிலத்துல இருந்து வந்து ஒரு சிலர் அதுக்கான பயிற்சி வகுப்புல கொடுக்கறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த பயிற்சி வகுப்புலையும் கலந்துகிட்டு நல்லா கத்துக்கிட்டு ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்கள்ல இருந்து பண ஓலைகளை வாங்கிட்டு வந்து அதை காய வச்சு சாயத்துல நினைச்சு மறுபடியும் அதை காய வச்சு ஒரு 6 பெண்களை வேலைக்கு வச்சு அவங்களுக்கு நல்ல பயிற்சியும் கொடுத்து தொடர்ந்து வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு இப்போ மாசம் 35,000 ரூபாய் வரைக்கும் லாபம் பார்த்துட்டும் வராங்க. சூப்பர்ல. பட்டய படிப்பு முடிச்சிருந்தாலுமே இயற்கை மீது ஆர்வம் வந்து சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்க கூடாது, அதே மாதிரி நம்மளோட இயற்கை வளங்களை நம்ம தான் பாதுகாக்கணும்னு இயற்கை சார்ந்த பொருட்களை விற்பனை பண்ணிட்டோம், 6 பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டும் வர திருமதி ரஞ்சிதா அவங்களுக்கு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இல்

இணைஞ்சிருக்கீங்க. நெய்தல் பிணை நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. மதுரை இந்த ஊர் பேரை சொன்னதுமே உங்களுக்கு என்னது ஞாபகத்துல வந்துச்சு? சரி, ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒண்ணு ஞாபகத்துல வரணும் வச்சுப்போம். அதுலயும் முக்கியமா ஒரு ஆன்மீக தலம்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஞாபகத்துக்கு வரும். இதை எது ஷாப்பிங் பண்றவங்களுக்குன்னா முன்னாடி விஷால்தி மால்னு ஒரு மால் இருந்துச்சு, அது ஞாபகத்துல வரும். இப்போ பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ், அதுதான் ஞாபகத்துல வரும். அதே மாதிரி சாப்பாடுனா ஜிகர்தாண்டா, கறி தோசை, கொத்து பரோட்டா, மட்டன் சுக்கா, பருத்தி பால்னு சொல்லிட்டே போகலாங்க. ஆனா இதையும் தாண்டி அங்க ஒரு உணவுப் பொருள் ஃபேமஸா இருக்கு, அது நம்மள சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.

நம்ம ஊர்ல எல்லாம் நைட்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல எந்த ஒரு வசதியுமே இருக்காது. அதாவது பஸ் வசதியா இருக்கலாம், இல்லைன்னா உணவு கடைகளா கூட இருக்கலாங்க. எப்பவுமே அவங்க மக்கள் நடமாட்டத்தோட பரபரப்பா இருக்கிறதாலதான் அதை வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. ஆனா நான் சொன்ன அந்த தெரியாத விஷயம் என்னன்னா கிழங்கு பொட்டலம். சோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா வாய்ப்பு கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுல இருக்கிற யாருமே இதை வாங்கி பயன்படுத்த மாட்டாங்க. சோ அதுக்கு பதிலா காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு வேலைக்கு போவாங்கல்ல, அப்படி போகும்போது சோறு குழம்பு கூட்டு பொரியல்லாம் கொண்டு போக முடியாதுல்ல, அப்படி வெறும் சோறு மட்டும் கொண்டு போறவங்களுக்கு அதுக்கு சைடிஷா சாப்பிடுறதுக்கு அதிக எண்ணெய் இல்லாம அதே நேரத்துல வீட்டுல சமைச்ச மாதிரி தரமானதாகவும் நல்ல சுவையாகவும் விலை குறைவாகவும் காரசாரமாகவும் இருக்கிற உணவு தாங்க இந்த கிழங்கு பொட்டலம். ஸோ இதை சொல்லும் போது எனக்கே நாக்கில் எச்சில் ஊறுது. கண்டிப்பா உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கைப்பிடி அளவு தாங்க இருக்கும். ஆனா அதை வச்சு ஒரு பானை சோத்தை கூட சாப்பிடலான்னு சாப்பிட்டவங்க சொல்றாங்க. ஸோ உங்கள யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளோட கடலோசை வாட்ஸ்அப் நம்பரான 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட அனுபவத்தையுமே நீங்க பகிர்ந்துக்கலாம். சரி, இன்னைக்கு இந்த கிழங்கு பொட்டலத்தை நம்ம ஊர்ல செஞ்சு எப்படி விற்பனை பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? இந்த கிழங்கு பொட்டலம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலானா, முதல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்துக்கணுங்க, அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் பொடிசா நறுக்கின இஞ்சி, அப்புறம் பொடிசா நறுக்கின பூண்டு 1 பத்து பல்லு, பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் 1, கடலை மாவு 2 ஸ்பூனு, அப்புறம் காஷ்மீரி மிளகாய் பொடி 2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கணும், எண்ணெய் தேவையான அளவு, அப்புறமா வாழை இலையும் எடுத்துக்கணும். முதல்ல உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அது வெந்ததும் அதோட தோலை நீக்கிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் இஞ்சி ஜீரகம் பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இப்போ பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து அது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து பொன்னிறமாக வதங்கினதும் காஷ்மீரி மிளகாய் பொடி மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி இதுக்கு அப்புறமா கடலை மாவையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டு, இப்போ நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து கடைசியாக மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து கிளறிட்டு கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நல்லா வாசனை வரவும் இறக்கணும்னா நம்மளோட கிழங்கு ரெடி. ஸோ இதை நம்ம ஒரு வாழை இலை எடுத்து லேசாக 2 பக்கமும் அதை தீயில வாட்டி எடுத்துட்டு அதுக்குள்ள உருளைக்கிழங்கு மசாலா வச்சு எடுத்தோம்னா கிழங்கு பொட்டலம் ரெடி. ஸோ இது வந்து தயிர் சோறு ரசசோறு சாம்பார் சோறுனு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ஸோ இதை நம்ம ஸ்கூல் காலேஜுக்கு பக்கத்துலேயோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை மார்க்கெட் இல்லைன்னா சாயங்கால நேரங்களில் டீ கடைக்கு பக்கத்தில் சின்னதாக தள்ளுவண்டி போட்டு கூட நம்ம ஒரு பொட்டலம் 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வரைக்கும் மதுரை ஸ்பெஷல் கிழங்கு பொட்டலம்னு பேர் வச்சு கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்க. இல்லை நம்ம செஞ்சு மொத்தமாக கூட டீ கடையில் கொடுத்து நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். ஏன்னா 1 கிலோ உருளைக்கிழங்கு 50 ரூபாய் தாங்க. ஸோ நம்ம செலவு பண்ணுறதை விட 2 மடங்காக நம்ம இந்த கிழங்கு பொட்டலம் செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாம். ஸோ ஆர்வம் இருக்கிற பெண்கள் வீட்டில் இருந்தே ஒரு தொழிலாக பண்ணி லாபம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தொழிலை தாராளமாக செய்யலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

இணைஞ்சிருக்கீங்க. நெய்தல் பிணை நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. ஒரு 25 வயசுக்கு மேல இருக்கிற நிறைய பெண்களுக்கு இப்போ, அதாவது இன்றைய காலங்கள்ல வர ஒரு குறைபாடு தாங்க இந்த வெரிகோஸ் வெயிட். அதாவது காலில் வந்து ஒரு மாதிரி சுருள் மாதிரி பச்சை நரம்பு வெளியே தெரியும்ல, அதுதாங்க வெரிகோஸ் வெயிட். ஸோ இது எந்த வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, எல்லாரோட பதிலுமே பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் தப்பு. ஸோ உண்மையை சொல்லணும்னா 20-30 வயசில் இருக்கிற பெண்களுக்கு கர்ப்ப காலம் ஆரம்பிக்கும்ல, ஸோ அந்த காலத்திலேயே இது வந்து ஆரம்பம் ஆயிருங்க. அதுக்கப்புறமா 30-40 வயசு வரும்போது அதோட அறிகுறிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதுலேயுமே குறிப்பாக குழந்தை பெற்ற பெண்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க தான் இந்த வெரிகோஸ் வெயின்னால அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதே இது 40 வயசுக்கு மேலேனா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட நரம்பு வாழ்வுகள்லாம் பலவீனமாக ஆரம்பிச்சிரும்ல, அப்படியே அது பலவீனமாக ஆரம்பிச்சு 50 வயசுல இருக்கிற பெண்களுக்கு அதிகமா வரும். இன்னைக்கான நெய்தல் பெண் நிகழ்ச்சிக்குல இந்த வெரிகோஸ் வெயின் வரதுக்கு காரணங்கள் என்ன, சோ அப்படி வந்தா என்னென்ன அறிகுறிகள் நமக்கு இருக்கும், சோ அதை நம்ம வீட்டுல இருந்தே சரி பண்ணனா என்ன பண்ணலாம், அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இது வரதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறதாங்க. அதாவது இப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நேரம் நின்று தான் வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி கடையில் வேலை பார்க்குறவங்க, ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்க, ஏன் மருத்துவமனைகளில் வேலை பார்க்குற நர்சஸ் கூட அதிக நேரம் நிற்க தான் செய்வாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது ஹார்மோன் மாற்றம், அதுக்கப்புறமா கருப்பையோட அழுத்தம் காரணமாக அவங்களோட நரம்புகள் பலவீனம் ஆகும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் நாட்கள்லையும் மெனோபாஸ், அதாவது மாதவிளக்கு அடைவாங்கள்ல, ஸோ அந்த நேரத்துலையுமே ஏற்படுற ஹார்மோன் மாற்றம். நாலாவதாக உடல் எடை அதிகரிக்கும் போது கால்களில் ஏற்படுற ஒரு வித அழுத்தம். அஞ்சாவதா வயசு அதிகரிக்கும் போது நம்மளோட வாழ்வுகள் பலவீனமாகிறது சகஜம்தாங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே சொன்னதான். ஆறாவதா குடும்பத்துல யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா கூட அடுத்த தலைமுறைக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏழாவதா சரியான உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிய நான் சொன்ன இந்த காரணங்களால தான் இந்த வெரிகோஸ் வெயின் வருது. ஸோ இது வந்துச்சுன்னா அதோட அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கால்களில் வந்து ஒரு மாதிரி நீல கலர்லையும் ஊதா கலர்லையும் நரம்புகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கால் ரொம்ப வலிக்கும், காலில் ஒரு வித எரிச்சல் இருக்கும், கால் வந்து ரொம்ப கனத்த மாதிரி இருக்கும், அப்புறம் கால் வீக்காக இருக்கும், நைட் ஆனால் கால் வலியும் அது கூடவே அரிப்பும் இருக்குங்க. ஸோ இதுக்கு நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணலாம்னா, தினமும் ஒரு 15-20 நிமிஷம் தலைவணிக்கு மேல கால்களை உயரமா வச்சு நம்ம படுத்துக்கலாம். ரெண்டாவதா ரத்த ஓட்டத்தை சரியா வச்சுக்க நம்ம தினமும் 20-30 நிமிஷம் நம்ம வாக்கிங் போகலாம். மூணாவது பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்காம அப்பப்போ உட்கார்ந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலைகளை பார்த்துக்கலாம். நாலாவதா எக்ஸசைஸ் பண்ணி நம்மளோட உடல் எடைய நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அஞ்சாவதா அதிக அழுத்தம் கொடுக்காம காலை கீழே இருந்து மேலே வரைக்கும் லைட்டா மசாஜ் கொடுத்துக்கணுங்க. ஆறாவதா இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீல்ஸ் போடுறத கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப நேரம் காலை மடக்கி உட்காரக்கூடாது. சாப்பாட்டில் உப்போட அளவையும் நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஒருவேளை நம்ம வீட்டில் இவ்வளோ தூரம் பண்ணியும் சரியாகலை, வீக்கம் அதிகமாக இருக்குது, தோலில் ஒரு மாதிரி புண்ணு மாதிரி வருது, இல்லை ரத்த போக்கு இருக்குது, தாங்க முடியாத அளவுக்கு வலி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம நேரத்தை வீணாக்காமல் உடனே நம்ம டாக்டரை பார்த்து அதுக்கான சரியான மருத்துவ முறையை நம்ம எடுத்துக்கிறதாங்க நல்லது. அதனால ஒவ்வொரு பெண்களும் நம்மளோட தொடையிலிருந்து பாதம் வரைக்கும் பச்சை நரம்புகள் வந்து இந்த சுருள் மாதிரி நம்மளுடைய கால்களில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன அறிகுறிகள் இருக்குல்ல, ஸோ அதில் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணி நம்மளை நாமளே எப்படி மார்பக சுய பரிசோதனை பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த வெரிகோஸ் வெயின்கான அறிகுறிகள் இருக்கா அப்படிங்கிறத நம்மளும் பரிசோதனை பண்ணிக்கணுங்க. ஸோ அப்படி நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் இந்த வெரிகோஸ் வெயின் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.

இணைஞ்சிருக்கீங்க நேதல் பெண்ணை நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக. நாமதி, நம்ம சாப்பிட்ற உணவுகளில் அதாவது பருப்பு வகைகள்லாம் இருக்குல்ல, அதில் வால்நட்டு பாதாம் இந்த ரெண்டும் தான் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு மருத்துவர்களுமே சொல்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் நம்மளோட இதயத்தோட சீரான செயல்பாடுக்கு எதிராக இருக்கிற நோய்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இரத்த அழுத்தமும் கொலஸ்ட்ராலும் தாங்க. ஸோ இந்த ரெண்டையுமே கட்டுப்படுத்தி நம்மளோட இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது இந்த வால்நட்டா இல்லை பாதாமா அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்ல. அப்படி இன்னைக்கான நெய்தல் பண்ண நிகழ்ச்சியில் நம்மளோட இதயத்தோட செயல்பாட்டை சீராக வச்சுக்க உதவியாக இருக்கிற பருப்பு வகை எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய வீடுகளில் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி வயசானவங்களும் சரி காலையிலேயே இந்த ஊற வச்ச பாதாமை சாப்பிட்றத பழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே இன்னைக்கான நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாமா? வால்நட் பாதாம் இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பமிலும் நல்ல கொழுப்பு, மெக்னீஷியம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நம்மளுக்கு இதய நோய் வர்ற அபாயத்தை தடுக்குது. அதே மாதிரி நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம உடல் நலத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாதாம் இல்லைனா வால்நட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் உடல்ல அதிகமா தேவைப்படுறவங்க வால்நட் சாப்பிட்டுக்கலாம். இரத்த அழுத்தத்தை சரியா வச்சுக்கணும், நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பை சமநிலையில வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பாதாம் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரெண்டுமே நல்லதுதாங்க. இருந்தாலும் இந்த ரெண்டுமே என்னென்ன மாதிரியான பயன்களை நமக்கு தருது, எப்படி நம்மளோட உடலுக்கு உதவுதுன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல நம்ம வால்நட் எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தை எதிர்த்து போராடுற பாலிஃபினால்கள் நிறைஞ்சிருக்கு. ஒமேகா 3 அதிகமாக இருக்கிறதால இது இதயத்தோட வீக்கத்தை குறைக்கிறதுல பெரும் பங்கு வகிக்குது. இதை நம்ம எப்படி சாப்பிட்லான்னா தினமும் அரை கப்பு வால்நட்டை சாப்பிட்டோன்னா கொலஸ்ட்ரால் அளவை நார்மலாக குறைச்சிக்க உதவி செய்யும். அதே மாதிரி இரத்த நாளங்களோட செயல்பாட்டை சரி பண்ணி இரத்த ஓட்டத்தையும் சீராக்கும். ஸோ 60-70 வயசில் இருக்கிற வயசானவங்க தொடர்ந்து இந்த வால்நட்டை சாப்பிட்டு வந்தாங்கன்னா வீக்கத்தை குறைச்சி இதய நோய் வர அபாயத்தையுமே தடுக்குங்க. ஸோ இது பாதாம எடுத்துக்கிட்டோம்னா இதில் நல்ல கொழுப்பு, விட்டமின் இ மாதிரியான சத்துக்கள்லாம் இதில் இருக்கு. ஸோ HDL-னு சொல்லப்படுற நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ராலை கல்லீரலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே சிதைக்க வச்சு உடலில் இருந்து வெளியேற்ற வழி செய்து. ஆய்வுப்படி பார்த்தோன்னா பாதாம் சாப்பிடும்போது HDL கொழுப்போட அளவு அதிகரிக்கவும் பராமரிக்கவும் உதவியாக இருக்குது. ஸோ இதில் மெக்னீஷியம், பொட்டாசியம் இருக்கிறதால இரத்த அழுத்தத்தையும் சீராக வச்சுக்க உதவி செய்யுது. சரி, எவ்வளோதான் நன்மை இருந்தாலுமே அதுக்காக அளவுக்கு மிஞ்சி நம்ம சாப்பிட முடியாதுல்ல. அப்போ எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்னா அதாவது இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு 30 கிராம் சாப்பிட்டுக்கலாங்க. அதாவது 15 கிராம் பாதாம், 15 கிராம் வால்நட்டு. எண்ணிக்கையில் சொன்னோன்னா வால்நட் ஒரு 7, பாதாம் ஒரு 10 சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு கூட நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம சரியான முறையில் கவனிச்சுக்கலாம். இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு நம்ம பாதாம் சாப்பிட்லாமா வால்நட் சாப்பிட்லாமா அப்படிங்கிற டவுட் இனிமே வேண்டாங்க, ரெண்டையுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று தர்மத்தின் தலைவன் மற்றும் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று தர்மத்தின் தலைவன் மற்றும் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரிய

0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: தர்மத்தின் தலைவன் மற்றும் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நம்ம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: தர்மத்தின் தலைவன் மற்றும் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: வழக்கமா மகாபாரதத்திலிருந்து உங்களுக்கு நிறைய கதைகளை நான் சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்காக ராமாயணத்திலிருந்து ஒரு கதையை பகிர்ந்துக்க போறேன். திடீர்னு ஏன் ராமாயணத்தை பத்தி பேசுற அந்த சிந்தனை எனக்குள்ள வந்ததுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு, ஒரு வருஷத்துக்கு கூட இருக்கலாம், நான் ஒரு தடவை கடைக்கு வந்து காய் வாங்கறதுக்காக போயிருந்தேன். இன்னைக்கு ஏதோ ஒரு பண்டிகை பயங்கர கூட்டம் கடையில. அந்த பில்லிங் கவுண்டருக்கு முன்னாடியே வந்து ஒரு 20 பேர் கிட்டத்தட்ட நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு 7-8 வயசு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், எதையோ ஒன்னத்தை வாங்கிட்டு அது போயிருச்சு. அந்த பில்லிங் கவுண்டர்ல இருந்து போயிருச்சு. அது போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள திரும்பி வந்துருச்சு. நாங்களாம் இன்னும் கியூல தான் நின்னுட்டே இருக்கோம். அது வந்துட்டு அந்த கியூவ முன்னாடி மிந்தி போற மாதிரி போச்சு. அது லைன்ல இருந்தவங்களா ஏற்றாம பின்னாடி போனாங்க. இல்ல இல்ல, நான் ஏற்கனவே பில் போட்டுட்டேன்,

0: அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தான். யாருமே பேச விடல. எனக்கு அதை பார்த்த பாவமா இருந்தது. சின்ன பையன் ஏதோ சொல்ல வரானேன்னு எனக்கு முன்னாடி அந்த பையனை நிக்க வச்சுக்கிட்டேன். இந்த கியூ நகர்ந்து போன உடனே அந்த பில்லிங் கவுண்டர்ல கேட்டேன், இங்க முன்னாடி ஒரு அக்கா இருந்தாங்க இல்ல சவுப்பு படம் கட்டிக்கிட்டு அவங்க எங்கன்னு கேட்டது. அவ பிரேக்ல இருக்கா என்ன வேணும்னு அந்த கவுண்டர்ல இருந்தவர் கேட்டார். இந்த பையன் சொன்னா, நான் இப்ப காய் வாங்கிட்டு போனேன், எனக்கு ஜாஸ்தியா சேஞ்ச் கொடுத்துட்டாங்க. நான் வந்து 100 ரூபாய் தான் கொடுத்தேன், அவங்க ஆனா 500 ரூபாய்க்கான சேஞ்ச் எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா. அங்க இருந்த எல்லாருமே உருகி போயிட்டாங்க. ஒரு சின்ன பையன் கரெக்டா கவுண்ட் பண்ணி அழகா திரும்பி வந்து இந்த மாதிரி சொல்றானேன்னு சொல்லிட்டு அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணாரு, ஒரு சாக்லேட்டை எடுத்து ஒரு சின்ன பட்டை சாக்லேட்டை அந்த பையனுக்கு கொடுத்து நீ வச்சுக்கோ தம்பின்னாரு. அது வாங்கி சந்தோஷமா குதிச்சுட்டு போகும் நாங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தோம். அது தயங்கி தயங்கி நினைச்சு அவர் கேட்டாரு, என்ன வேணும்னாரு, என் தம்பி கொண்டு கொடுப்பீங்களா அப்படின்னு அது கேட்டது. ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம அண்ணாவோடையோ அக்காவோடையோ நமக்கு இருந்த உறவு, அல்லது தம்பியோடய தங்கையோடய நமக்கு இருந்த உறவுன்றது ஆரம்பத்துல அந்த இளம் பருவ நாட்களில் களங்கமற்று எவ்வளவு புனிதமாக எவ்வளவு பூரணத்துவம் பொலிந்ததாக இருக்கிறது. சண்டை வரும், அடிதடி வரும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அந்த அன்பு என்பது எப்படி இருந்தது இல்ல, ஒரு நாள் ரெண்டு நாள் பாக்கலன்னா கூட அது இன்னும் மனசு போட்டு அது எப்படி அழுத்தம். அது அப்படித்தான் அந்த உறவு ஆரம்பிக்கிறது. ஆனா போக போக போக என்ன ஆகிறது, வாழ்க்கையினுடைய பல்வேறு பிரச்சனைகள்ல சிக்கி சிக்கி சிக்கி ரொம்ப பெரிய பிரச்சனையே யாருக்கு வருதுன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கு தான் வருது.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன ராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
1: அனுஷ் டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட் ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: இந்த மாற்றம் ஏன் நடக்கிறதுன்னு தெரியல, ஆனா இது ரொம்ப கசப்பான ஒரு மாற்றம். இப்படி வாழ்க்கை இருக்கிற இந்த காலகட்டத்திலேதான் ராமனையும் ராமனுடைய தம்பிகளையும் நினைத்து பார்க்கிற போது பெரிய பிரமிப்பா இருக்கு. இந்த தேசத்திலே எழுந்த ஒரு இதிகாசம் நமக்கு திரும்ப திரும்ப அந்த ஒரு செய்தியைத்தான் சொல்லுகிறது. எது வேணுமானாலும், என்ன கஷ்டம் வேணாலும் வாழ்க்கையில வரலாம், ஆனா நெகிழவே விடக்கூடாத ஒன்று உண்டு என்றால் அது சகோதர பாசம் மாத்திரம்தான். இந்த செய்தியைத்தான் இந்த பெரும் இதிகாசம் சொல்லி கொண்டே இருக்கிறது. இன் கான்ட்ராஸ்ட் டு மகாபாரதம், நீங்க பாத்தீங்கன்னா அது சகோதரர்களுக்குள் வருகிற முரண்களையே பேசுகிறது. ஆனால் ராமாயணம் சகோதரர்களுக்குள் எந்த முரண் வந்தாலும் எப்படி அவங்க ஒன்னா ஒரு யூனிட் தான், அவங்க நாலு பேரை தவிர ஒரே ஒரு யூனிட்டா தான் அவங்க இருந்தாங்க. இதுலயும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இருந்த அந்த பந்தம் நினைக்க நினைக்க பரவசத்தை தருவதாகத்தான் இருக்கிறது. இத்தனை ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு பிறகும் மாறாமல் இருக்கிற ஒன்று உண்டு என்றால் அது அந்த சகோதர சுவை, அந்த சகோதர பாசம் மாத்திரம் தானே. இந்த கதை ஆரம்பத்திலிருந்து அதை பார்த்துட்டு தான் நெகிழ வைக்கிற தருணங்கள் நிறைய இருக்கும். ராமனும் லக்ஷ்மணனும் எப்படி இருந்தாங்கனாக்க, ஒரு தறி நெசவு செய்கிற இடத்துல ஊடும் பாவுமாக எப்படி அந்த நெசவு நடக்குமோ அப்படித்தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்களா. பரதனும் சத்ருகனும் ஒன்னா இருந்தாங்கன்னு, ராமனும் லக்ஷ்மணனும் எப்பவுமே ஒன்றாகத்தான் இருந்தார்கள். அதனால்தான் ராமனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த மகுடம் ஒரே நாளிலே தட்டி பறிக்கப்பட்ட போது ராமனுக்கு அதுல எந்த விதமான வருத்தமும் இல்ல, கோபமும் இல்ல, விசனமும் இல்ல. அவனுடைய முகம் எப்போதும் மலர்ந்த அந்த செந்தாமரை போலவேதான் இருந்தது. கோவப்பட்டது நம்மாளுதான். லக்ஷ்மணனுக்கு வந்த கோபத்தை கண்டு அப்படியே அந்த அந்த ஊர் அயோத்திய கலங்கியது. அந்த வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு இது இந்த முடிவை சொன்ன என்னுடைய அப்பாவையும் அதற்கு காரணமா இருந்த எங்க சின்னம்மாவையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி எழுந்து போகிற அளவுக்கு லக்ஷ்மணனுக்கு அந்த கோவம்.
5: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
6: எல்லோருக்கும் காலம்.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: ஆயிரம் கண்ணை சிந்தியிருந்தாலும் உன் அழகு

0: மலர் அள்ளி முடிப்பான், கண்ணம் கிள்ளி எடுப்பான், அள்ளி முடிப்பான், கண்ணம் கிள்ளி எடுப்பான், இன்னும் சொல்லிக் கொடுப்பான் இன்பம் சமமாக. அது நானல்ல, அது நானல்ல, அது நானல்ல, அது நான்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: லக்ஷ்மணனுக்கு வந்த கோபத்தை கண்டு அப்படியே அந்த அந்த ஊர் அயோத்திய கலங்கியது. அந்த வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு இந்த முடிவை சொன்ன என்னுடைய அப்பாவையும் அதற்கு காரணமா இருந்த எங்க சின்னம்மாவையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி எழுந்து போகிற அளவுக்கு லக்ஷ்மணனுக்கு அந்த கோவம். இப்ப ஒரு முக்கியமான கட்டத்துக்கு கதை வர்ற போது ராமனை தான் காட்டுக்கு போக சொல்றாங்க. அவங்க கூட லக்ஷ்மணனோ சீதையோ போக சொல்லுவதாக அவங்க சொல்லல. இது இவர்கள் இருவராக எடுத்த முடிவு. அதுல லக்ஷ்மணன் வந்து ராமன் கிட்ட சொல்றான், நீர் இல்லாவிட்டால் பூவும் மீனும் இருக்க முடியுமா? அப்படிதான், நீ இல்லாட்டக்க சீத்தையும் நானும் இருக்க முடியாதுன்னு சொல்றோம். இந்த பாடல்லையே ஒரு அழகு இருக்கிறது. இப்ப நீர் வற்றுவிட்டால் அந்த அந்த நீர்ல இருக்கிற பூ, அந்த செடி இருக்கு பாருங்க, அது கொஞ்ச நாளாவது இருக்கும். ஆனா எப்போ நீர் இல்லையோ அந்த மீன் அதற்கு பிறகு ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது, துடிச்சு துடிச்சு அது இறந்துரும். அப்ப லக்ஷ்மணன் சொல்ற அந்த ஓமையே அப்படித்தான், நீ இல்லாட்டக்க சீத்தையால இருக்க முடியாது, என்னால இருக்க முடியாது, ஆனா சீத்தையாவது சில நாட்கள் இருக்க முடியும், என்னால அது கூட முடியாது என்பதைத்தான் லக்ஷ்மணன் சொல்லுகிறார். அது அப்படித்தான நடந்தது. கடைசி ராமனை விட்டு பிரிந்து சீதை இருந்தாள். ஆனால் ராமனும் லக்ஷ்மணன் எப்போது பிரிஞ்சிருந்திருக்காங்களா? பிறப்பிலிருந்தே ஒரே நேரம் தான் பிறகுறாங்க, ஏதோ சில நாழிகை தான் வித்தியாசம். பிறப்பிலிருந்தே பிரியாமல் இருந்த அண்ணன் தம்பியினுடைய கதை அவ்வளவு வசீகரமா இருக்கு. ரெண்டு பேரும் காட்டுக்கு போறாங்கல்ல, அந்த இடத்துல லக்ஷ்மணன் தான் அந்த 14 ஆண்டுகளும் தூங்காமல் காவல் காத்து கொண்டிருந்தவன் லக்ஷ்மணன் தான். உடனே நமக்கு அந்த கேள்வி வரும், யாராவது 16 வருஷம் தூங்காம இருக்க முடியுமா? சாத்தியமே இல்லையேன்னு. ஆனா அந்த கதை வசீகரமாக, அந்த கதையில ஒரு சூட்சுமம் இருக்கிறது. லக்ஷ்மணன் தூங்க வேண்டிய தூக்கத்தை எல்லாம் தன்னுடைய மனைவி ஊர்மிளைக்கு கொடுத்து விட்டு தான் காட்டுக்கு போயிருக்கான். அவன் தூங்க வேண்டியதெல்லாம் சேர்த்து அவதான் தூங்கிட்டு இருந்தான். இவன் விழித்து கொண்டே இருந்தான், அண்ணனை விட்டு ஒரு நொடி கூட பிரியல, ஒரு ஆபத்து கூட வராம பாதுகாத்தான். காட்டுக்குள்ள அவர்கள் தங்க வேண்டிய அந்த குடிலை அமைத்தது கூட லக்ஷ்மணன் தான். ராமன் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டானா, ஏய் நானும் நீ ஒன்னா தானடா வளர்ந்தோம், ஒரே பாடசாலைக்கு தானே போனோம், எந்த நேரமும் பிரியாம இருந்தோம், இந்த வேலையில நீ எப்பட கத்துக்கிட்டன்னு ராமன் கேட்கிறான். அந்த அளவு தன்னுடைய அண்ணனுக்காக என்று வருகிற போது எதையும் கற்றுக்கொண்டு எதையும் செய்வதற்கு அப்படித்தான் லக்ஷ்மணன் இருந்தான். லக்ஷ்மணனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு நேர்ந்த ஒரு பெரிய கஷ்டம்னாக்க, பொன்மானை தேடிக்கொண்டு ராமன் போன அந்த இடம் தான் இல்லையா? மானை தேடிக்கொண்டு ராமன் போயிட்டா சீதைக்கு காவல லக்ஷ்மணன் இருக்க சொல்லிட்டு போயிருக்கான். அங்கிருந்து சத்தம் வருகிறது, லக்ஷ்மணா சீதா என்று சத்தம் வருகிறது. லக்ஷ்மணனுக்கு ஒரு கவனம் இல்லை, அவனுக்கு அவனை விட அவனோட அண்ணனை தெரிந்தவர்கள் யார்? எங்க அண்ணனை யாராவது ஜெயிக்க முடியுமா? அவனுடைய வீரத்துக்கு முன்னாடி யாராவது நிக்க முடியுமா? இது யாரோ ராமனுடைய வாய்ஸ்ல பேசுறாங்களே தவிர ராமன் இப்படி எல்லாம் கத்துற ஆள் இல்லைன்னு இவ்வளவு தூரம் ஒரு தம்பிக்கு அண்ணனை பத்தி தெரிந்திருக்கிறதே பெரிய ஆச்சரியம் இல்ல.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: la la la la la la la la la la la.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அகத்து சுப்பு தாடை யார் கொடுத்தா, கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா, கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: பதற்றத்திலே இருந்த சீதை சொல்லக்கூடாத ஒரு சொல்ல சொல்லிட்டா. உங்க அண்ணனுக்கு ஆபத்து இருக்கிற போது என் பக்கத்துல நீ வந்து நின்னுட்டு இருக்கியான்ற ஒரு சொல்ல சொல்லிட்டா. எவ்வளவு கொடும் சொல், எவ்வளவு சுடும் சொல். இந்த சொல் பொறுக்க முடியாமல் தான் லக்ஷ்மணன் கிளம்பி போறான். அதற்கு பிறகு கதையில என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். ராவணனால் சீதை கடத்தப்படுகின்றார். இவங்க ரெண்டு பேரும் தேடிக்கிட்டே போற போது ராவணனால் கடத்தப்பட்ட சீதை அப்படி போற போது தன் தான் அணிந்திருந்த நகைகள் எல்லாத்தையும் போற வழியெல்லாம் போட்டுக்கிட்டே போற. தான் எங்க போனோன்ற அடையாளத்தை ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தெரியப்படுத்துவதற்காக அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டேதான் அவ போயிருக்கா. அந்த வழியிலே இருந்த சுக்ரீவனுடைய படையை சேர்ந்த அந்த குரங்குகள் அனுமெல்லாம் அங்கதானே இருக்காரு. எல்லாம் அந்த நகையெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சிருந்தாங்க. யாரோ ஒத்த ஒரு பொண்ணை எடுத்துட்டு போறோம், அந்த பொண்ணு நகையெல்லாம் தூக்கி போட்டா, இந்த நகையெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருப்போம்னு பத்திரமா எடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப சுக்ரீவனும் ராமனும் சந்திக்கிற போது அந்த நகைகளை எல்லாம் அந்த குரங்குகள் கொண்டு வந்து காண்பித்தன. நகையை பார்த்த உடனே ராமனுக்கு அப்படி ஒரு துக்கம் வருகிறது. அந்த காதலின் அந்த பிரிவினுடைய சோகமும் வேதனையும் சுடுகிறது ராமனை. அந்த ஒவ்வொரு நகையும் பார்த்துட்டு சீதை அணிந்திருந்த இந்த நகைகளை இப்போது சீதை இல்லாமல் நகைகளை மாத்திரம் பாக்குற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு சொல்லி ராமன் பரிதவிக்கிறாராம். இப்ப என்ன சொல்றாரு, லக்ஷ்மணா இத பாருடா, இந்த காதல அணிகிற இந்த தோட பாரு, இந்த தோடு சீதையினுடைய தோடு தானே? லக்ஷ்மணன் சொல்றான், அண்ணா எனக்கு தெரியலண்ணா, எனக்கு தெரியலண்ணா என்று லக்ஷ்மணன் பதில் சொல்லுகிறான். லக்ஷ்மணன் இதை

0: பாருடா இந்த மாலை, இது சீதை அணிகிற மாலை தானடா இது, அவ கழுத்துல இருந்த மாலைடா இது அண்ணா, எனக்கு தெரியலண்ணா, எனக்கு தெரியலன்னு லக்ஷ்மன் பதில் சொல்கிறார். ஏய் நல்லா பாருடா, இது அவளுடைய தோள்களிலே அவள் அணிகின்ற அந்த ஆபரணம் தானே, தெரியலண்ணா. இந்த இந்த ஒட்டியானத்தை பாருடா, அவ இடுப்புல இருந்த ஒட்டியானடா, இது சீதையுடைய தானே. அண்ணா எனக்கு தெரியலண்ணா அப்படியே சொல்லிட்டு இருக்கா லக்ஷ்மணன். கடைசியில ராமன் கேக்குறான், ஏய் இந்த கால அணியற சிலம்பை பாருடா, இந்த சிலம்பு சீதையனுடைய கால இருந்த சிலம்பு தானே. ஆமாண்ணா ஆமா, இது சீதையனுடைய கால இருந்த சிலம்பு தான், இது என்னுடைய அண்ணியனுடைய காலில இருந்த சிலம்பு தான்னு சொல்லி லக்ஷ்மணன் கதறி அழுவதாக ஒரு ராமாயண கதையில ஒரு காட்சி வைக்கப்படுகிறது. எவ்வளவு மேய்ச்சல் ஊட்டுகிற ஒரு காட்சியில.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நசுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை, உரிமை, உரிமை.

விதியாகப்பட்டது வலியது, அதை யாரும் வெல்ல முடியாது. பாண்டவாரம் பார்க்கலையோ, ஜானகியை விட்டு ஸ்ரீராமனையே பிடிக்கலையோ. பெரியவா சொன்ன வேதங்கள் பொய்யில்லை. ஆகவே

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அது எப்படி இருக்க முடியும்? லட்சுமணனுக்கு சிலம்பு மாத்திரம் எப்படி அடையாளம் தெரிஞ்சது? தோடி சீதையனுடைய தோடான்னு கேட்டா தெரியலன்றான். இந்த மாலை சீதையனுடைய மாலையான்னு கேட்டா தெரியலன்றான். இந்த தோல் வளை சீதையுடையதுன்னு தெரியலன்றான். ஒட்டியான அவள் தான், அதுவும் தெரியல. இவ்வளவும் தெரியாதவனுக்கு கால் அணிந்த சிலம்பு மாத்திரம் எப்படி தெரிஞ்சது என்றான். தன்னுடைய அண்ணியனுடைய கால்களை தவிர அவன் நிமிர்ந்து கூட தன்னுடைய அண்ணியை பார்த்ததில்லை என்பதுதான் இந்த கதைக்கு பின்னால் இருக்கிற செய்தி என்றால், அண்ணனையும் அண்ணியையும் சகோதரனாகவும் சகோதரனின் மனைவியாகவும் அவன் பார்க்கல, தன்னுடைய தெய்வங்களாகத்தான் அவன் பார்த்தான். ஏனென்றால் அவன் காட்டுக்கு புறப்படுற போதே அவனுடைய அம்மாவான சுமித்ரே அதைத்தான் சொல்லி அனுப்பிச்சா, உன்னுடைய அண்ணன் போறான்னாக்க அவனுக்கு தலைவிதி, அவன்கிட்ட உங்க அப்பா கிட்ட உன்னுடைய இன்னொரு சித்தி அப்படி வர வாங்கியிருக்கா, அவன் போன போட்டுண்டா, நீ இங்க இரு, அப்படித்தானே உலகத்துல எல்லா அம்மாவும் சொல்லுவாங்க. நீ போகணும்னு ஒண்ணும் வரம் கிடையாது, ராமன் தானே காட்டுக்கு போனோம், வேணா சீதை கூட போட்டும், நீ ஒழுங்கா உன் மனைவியோட இங்க இரு என்று சொல்ல வேண்டிய தாயான சுமித்ரே என்ன சொன்னான்னா, லக்ஷ்மணா நீ உன்னுடைய அண்ணனோட அண்ணியோடையும் காட்டுக்கு போனாக்க அவன் திரும்பி வந்தா நீ திரும்பி வா, அவன் ஒருவேளை திரும்ப முடியாதபடி அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவன் முடிவதற்குள் நீ முடிய வேண்டும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை அனுப்பி வைத்த தாயான சுமித்ரையனுடைய மகன் இல்லையா லக்ஷ்மணன், அதெல்லாம் அவன் அப்படித்தான் இருந்திருக்க முடியும். அந்த போர் நடந்த எல்லா காலங்களிலும் ராமனை விட்டு ஒரு நொடி கூட பிரிந்திராமல் இருந்தது மாத்திரமல்ல, அந்த போரினுடைய மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் ராமனுக்கு ராவணனுக்கும் நடந்த போர் அல்ல, இந்திரஜித்தை ஜெயித்ததுதான் உண்மையான வெற்றி. ஏன்னா அவன் தான் மாபெரும் வீரன், அவனை ஜெயித்து அந்த வெற்றிக்கான ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொடுத்ததே லக்ஷ்மணன் தான். ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்திலயோ கம்பராமாயணத்திலயோ இல்லாத ஒரு புராண கதை. அந்த புராண கதை நமக்கு எது சொல்றதுனாக்க, ராமனுடைய அவதாரத்தினுடைய நிறைவு எப்படி நடந்தது என்று சொல்லுகிறது. இந்த கதையை கேட்கிற போதுதான் இணைப்பிரியாத அந்த சகோதரர்களினுடைய பாசம் நம்முடைய நெஞ்சத்தை உண்மையிலேயே அசைத்து விடும். ராமன் வந்து அயோத்திக்கு திரும்பி வந்து அரசனாக முடிசூட்டி கொண்டு 1000 ஆண்டுகள் ராம ராஜ்யத்தை நடத்தி அந்த ஆட்சி போயிட்டே இருக்கு. அப்ப மேலே இருக்கிற தேவர்களுக்கு தெரிந்து விட்டது, இந்த அவதாரம் நிறைவடைய போகிற தருணம் வந்து விட்டது. இது திரும்பவும் ராமன் வானுலகத்துக்கு வைகுந்தகத்துக்கு திரும்பி வர வேண்டிய காலம் வந்து விட்டதுன்னு அவர்களுக்கு தெரிந்து விட்டது.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அண்ணே மாடியில என்ன பண்றீங்க?
1: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இந்த செய்தியை ராமன் சொல்லணும், யார் சொல்ல முடியும்? அவரே பரம்பொருள். ஆனா தன்னை அயோத்தியனுடைய மன்னனாக நினைத்து கொண்டு அவர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இதை போய் அவர்கிட்ட சொல்லணும், சட்டலா சொல்லணும், மென்மையா சூசகமா சொல்லணும். சொல்லுகிற போது இது யாருக்குமே கேட்க கூடாது, ஏன்னா இது ஒரு தேவ ரகசியம். யாருக்குமே தெரியாமல் தான் இது உணர்த்தப்பட வேண்டும். நீங்க பரம்பொருளை நீங்க திரும்பி வர வேண்டிய டைம் வந்துருச்சுன்றத மேடை போட்டு எல்லாரும் மத்தியிலும் சொல்ல முடியும். இதை சொல்லுவதற்கு வேற யாரையுமே அனுப்பாமல் கால தேவனான யம தர்மனே ஒரு முனிவரின் வேஷத்துல வந்தான் அப்படின்னு அந்த புராணம் சொல்லுகிறது. ஒரு முனிவரின் வேடத்திலே வந்து அயோத்தியில ராமனை தேடுகிற போது ராமன் லக்ஷ்மணன் எல்லாருமே காட்டுல இருந்தாங்க. அப்பப்பா வேட்டைக்கு மற்ற விஷயம் காட்டுக்கு போயிட்டு வருவாங்க தான அரசர்கள் எல்லாம். அவங்க ரெண்டு பேருமே வனத்துல இருந்தாங்க. அப்ப யமதர்மன் ஒரு முனிவரின் வேடத்திலே போய் லக்ஷ்மணனை பார்த்து, உங்க அண்ணன் கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரத்தை, ஒரு போதனையை நான் சொல்லணும். சொல்லும் போது யாருமே இருக்க கூடாது, அதுதான் முக்கியமான கண்டிஷன். உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் டைம் வாங்கி கொடு. எனக்கு லக்ஷ்மணன் போய் ராமன் சொல்லி ரொம்ப முக்கியமா ஏதோ சொல்லணும், ஒரு போதனைன்னு சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒரு அங்க குகை மாதிரி இருக்காங்க, இருங்க, நான் வாசல்ல காவலுக்கு இருக்கேன். அந்த யமதர்மன் திரும்ப திரும்ப வலியுறுத்துக்கிறான், யாரும் வரக்கூடாது, உள்ள யாரையுமே விடாத. உள்ள யாராவது வந்து நாங்க பேசுவதற்கு தடை ஏற்பட்டால் அந்த தடைக்கு யார் காரணமோ அவர் வாளால் அவரை கொலை செய்ய வேண்டும், அவருடைய உயிர் விடை பெற வேண்டும், அதுதான் தண்டனை. லக்ஷ்மணன் சொல்ற, நீங்க உள்ள இருங்க, நான் வெளியில காவல் இருக்கேன், யாரும் வரமாட்டாங்க என்று லக்ஷ்மணன் சொன்ன வாக்குறுதியை நம்பி யம தர்மனும் ராமனும் உட்கார்ந்துருக்காங்க. ராமன்ட்ட அந்த முனிவர் வேடத்தில் இருக்கிற யம தர்மன் பேச ஆரம்பிக்கிறான், நீ யாருன்ற அந்த தத்துவம் உனக்கு ஒருவேளை மறந்து போயிருச்சா ராமா? உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு பேச்சை ஆரம்பிக்கிற போது ராமனுக்கு அந்த வரவேண்டிய அந்த எண்ணம் வந்து விட்டது. தான் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கோம், எவ்வளவு நாளா இங்க இருக்கோம், நான் திரும்பி போக வேண்டிய இடம் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிற ஒரு தருணத்துல நம்ம சினிமா எல்லாம் கிளைமேக்ஸ்ல திடீர்னு ஒருத்தர் உள்ள போறாங்களே, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து விட்டது.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

காட்சி பொருளாய் நின்றவனே அன்று சாட்சிய சொல்

மகனிடம் பாடம் படித்தவரே, அந்த காமனை கண்ணால் எரித்தவரே, மது கஷாயத்தை குடித்தவனே, மகாவிஷத்தை

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
9: அறிவோம் 1000. இது இணைய நேரம். நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
10: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
11: துர்வாசமனிவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? முடுக்கு முடுக்குனா கோவம் வந்துடும். கோவம் வந்த உடனே யாருக்காவது சாபம் கொடுத்துருவாரு. அவர் வந்து நிக்கிறாரு, அவரை பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு கை உதற ஆரம்பிச்சு, ஐயோயோ இந்த நேரத்துல இவர் வந்துட்டாரு அப்படின்னு. என்ன முனிவரே, உள்ள முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு நீங்க கொஞ்சம் காத்திருக்கணும். அவர் சொல்ல காத்திருக்கவே முடியாது, நான் 4 மாசமாக கடுமையான விரதம் இருந்துட்டு வந்திருக்கேன், ஒரு வேளை கூட சாப்பிடல, ஒரு மிடரு தண்ணீரை கூட நான் அருந்தல. ஆனா என்னுடைய விரதம் முடிக்கப்படுவது யார் யார் கையிலயோ கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டா அந்த விரதத்துக்கான பலன் எனக்கு கிடைக்காது. அறங்களினுடைய நாயகனாக இருக்கிற ராமனுடைய கையால் ஒரு உணவோ ஒரு பழமோ ஏதோ ஒண்ணு வாங்கி அதை சாப்பிட்டாதான் என்னுடைய விரதம் முடிவரும். அதனால நான் ராமன் இப்பவே பார்க்கணும், இந்த நிமிஷமே பார்க்கணும், இந்த வினாடியே பார்க்கணும்ன்ற சொன்னா கொஞ்சம் இவ்வளவு நேரம் 4 மாசம் இருந்தீங்கல்ல, கொஞ்ச நேரம் பொறுங்க, அவங்க பேசிட்டு வெளியில வந்தப்புறம் நானே அவங்களை உள்ள அனுப்புறேன். அவர் வெயிட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. என்னை விட எதுவுமே ராமனுக்கு முக்கியம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. இப்ப லக்ஷ்மணனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. துர்வாசருக்கு கோவம் ஜாஸ்தியா அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ என்ன பார்க்க உள்ள அனுமதி கொடுக்கலனாக்க ராமன் மீது நான் தீச்சொல்லிடுவேன், சாபம் கொடுத்துருவேன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே லட்சுமணனுக்கு இதற்கு பிறகு பொறுக்கல. அண்ணன் மேல ஒரு சாபம் அப்படின்னா அவனால தாங்க முடியுமா? அந்த நெஞ்சம் தன்னுடைய அண்ணனுக்காகவே வாழ்கிற நெஞ்சம் இல்லையா? அண்ணன் மேல சாபம் இல்ல, சாபம் கொடுக்கிற ஒருத்தர் சொன்னா கூட அந்த சொல்லை கூட தாங்க முடியாத நெஞ்சம் தான் லட்சுமணனின் நெஞ்சம். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உள்ள போயிடறான். அப்பத்தான் இந்த டிஸ்கஷனை ஆரம்பிச்சிருக்கிற யம தர்மராஜனுக்கு அதுல தடை ஏற்பட்ட உடனே பெரிய அளவுல வருத்தமும் விரக்தியும் வந்தது. ஏன்னா எப்பவுமே நீங்க பாருங்களேன், சில முக்கியமான தருணங்கள் இருக்கு நமக்கு ரொம்ப தேவையானவங்கள்ட்ட, இருந்து ரொம்ப பிரிய உள்ளவர்கள்ட்ட, இல்ல நம்ம பார்க்க போற ஒத்துட்ட ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களா, அதுக்குன்னு ஒரு தருணம் இருக்கு. அந்த நேரத்துல ஒரு தடை வந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு தருணம் திரும்ப அமையவே அமையாது. இந்த இது கிட்டத்தட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலுமே முக்கியமா ஒரு விஷயத்த சொல்ல போறச்சு ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருந்ததுன்னா அப்புறம் அது சொல்லவே முடியாது. அதனால இது தெரிந்த கால தேவனுக்கு லக்ஷ்மணன் உள்ள வந்தது பெரிய அபசகுனமாகவும் தடையாகவும் பட்டது. அவனை பார்த்த உடனே ராமனுக்கு அவ்வளவு நேரம் வேற ஒரு தளத்துல இருந்த ராமனுக்கு தன் தம்பியை பார்த்தவனே திரும்பவும் அந்த பாசம் என்கின்ற தளத்துக்கு ராமன் வந்து விட்டான். ஏன்னா தம்பியை பார்த்த உடனே அன்பு பீரிடுகிற ஒரு அண்ணன் தானே ராமன். தம்பியை பார்த்த உடனே ரொம்ப அன்போட வாத்சல்யத்தோடு, என்ன லட்சுமணா வெளியில காவல் இருந்தனே உள்ள வந்துட்ட, அண்ணா என்னை மன்னிச்சுக்குங்க, இவர் துர்வாசர் வந்திருக்காரு, நீங்க கையால ஒரு பழத்தை கொடுத்தாதான் விரதத்தை முடிச்சு பாரா என்ன சொல்லி அவர் கேட்கலன்னு, அவ்வளவுதானே அப்படின்னு சந்தோஷமா ராமன் வெளியில போய் துர்வாசரனுடைய விரதத்தை முடித்து விட்டு அவரு நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டாரு. உள்ள கடும் கோபத்தோடும் செயலற்ற ஒரு நிலையிலும் யம தர்மன் ஒரு துறவியாக உட்கார்ந்து இருக்கிறான். இவங்க ரெண்டு பேர் திரும்பி வருவாங்க, வர்றாங்க, வந்துட்டு இப்ப சொல்லுங்க அப்படின்றா ராமன். அந்த அந்த நேரம் கடந்து விட்டது. அந்த நேரம் கடந்துட்டு பிறகு அதை சொன்னாலும் அதுல பயன் இருக்காதுன்னு யம தர்மனுக்கு தெரியாதான். அவன் தானே காலத்தை நிர்ணயிக்கிற கால தேவன், அவனுக்கு தெரியாம என்ன நடக்கும், இல்ல இனிமே இதை சொல்லி பயன் இல்லை ராமா, ஆனா உன் தம்பியை நான் சும்மா விட மாட்டேன் என்றால் ஒரு உறுதிமொழியை உன் தம்பி எனக்கு கொடுத்தான். யார் இதுக்கு நடுவுல வர்றாங்களோ அவர்களினுடைய உயிரே எடுக்கப்பட வேண்டியது, அதை நான் பாத்துக்கிறேன்ற உறுதிமொழியை உன் தம்பி கொடுத்ததுனால்தான் உன்னோட நான் பேச வந்தேன். இன்றைக்கு நான் பேச இருந்த இந்த பேச்சு எதனால் கெட்டு போனதுன்னா உன் தம்பியாலதான் கெட்டு போனது. எனவே உன்னுடைய தம்பியே தண்டனைக்கு உரியவன் அப்படின்னு யமன் சொன்ன உடனே ராமன் விதிர் விதிர்த்து போகிறான்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
12: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜா.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தடி ராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிந்தது மாளிகை வந்தது சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம் தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும்
1: நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான

0: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: நேரம் கடந்துட்டா பிறகு அதை சொன்னாலும் அதுல பயன் இருக்காதுன்னு யம தர்மனுக்கு தெரியாதான். அவன் தானே காலத்தை நிர்ணயிக்கிற கால தேவன். அவனுக்கு தெரியாம என்ன நடக்கும்? இல்ல, இனிமே இதை சொல்லி பயன் இல்லை ராமா. ஆனா உன் தம்பிய நான் சும்மா விட மாட்டேன் என்றால் ஒரு உறுதிமொழியை உன் தம்பி எனக்கு கொடுத்தான். யார் இதுக்கு நடுவுல வர்றாங்களோ அவர்களினுடைய உயிரே எடுக்கப்பட வேண்டியது, அதை நான் பாத்துக்கிறேன்ற உறுதிமொழியை உன் தம்பி கொடுத்ததுனால்தான் உன்னோட நான் பேச வந்தேன். இன்றைக்கு நான் பேச இருந்த இந்த பேச்சு எதனால் கெட்டு போனதுன்னா உன் தம்பியாலதான் கெட்டு போனது. எனவே உன்னுடைய தம்பியே தண்டனைக்கு உரியவன் அப்படின்னு யமன் சொன்ன உடனே ராமன் விதிர் விதிர்த்து போகிறான். எவ்வளவோ கேட்டு பாக்குறா, அவர் தன்னுடைய பனிஷ்மெண்ட்டை மாத்திக்க தயாரில்ல. நீ தானே சொல் கொடுத்தராமா, ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில், அதுதானே நீ. நீ சொன்ன வார்த்தையை நீயே மீறக்கூடாது இல்லையா? உங்க அப்பாவும் அப்படித்தானே சொன்ன சொல்லி மீறக்கூடாதுன்றதுக்காக உயிரையே கொடுத்தவன் தானே உங்க அப்பாவும். நீ தானே எனக்கு வாக்கு கொடுத்த, இப்ப நான் போக மாட்டேன், உன்னுடைய தம்பி தான் காரணம், என்ன செய்வது? ராமனுக்கு என்ன செய்யறதுனே புரியல. தம்பியை இழக்க அவனால முடியுமா? தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்றான். எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, சத்திரிய குலத்தில இருக்கிற ஒருத்தனுக்கு மரண தண்டனைக்கு சமமானது என்னவென்றால் அந்த குலத்திலிருந்து அவனை பிரித்து தனியாக அனுப்பி வைப்பது. அப்படி அவன் அனுப்பிச்சிடலாம், அதுவும் மரண தண்டனையும் ரெண்டும் சமம் தான் அவங்க சொல்றாங்க. அதனால இலக்குவன் தன்னுடைய நாட்டை பிரிந்து வீட்டை பிரிந்து அரண்மனையை பிரிந்து தனியாக காட்டுக்கு போறான். அவனுடைய மனைவியான ஊர்மிளையையும் அவனுடைய மகன்களான சந்திரகேது அங்கது அவங்க ரெண்டு பேரையும் பிரிந்து காட்டுக்குள்ள போறான். இந்த பிரிவு துயரத்தை முதல்ல லக்ஷ்மணனால தாங்க முடியல. ஏன்னா வாழ்க்கையிலேயே முதன்முறையாக தன்னுடைய அண்ணனை பிரிந்து இருக்கிறான். அந்த பிரிவை தாங்கவே முடியாமல் சரயு நதியிலே குதித்து விடுகின்றான். தன்னுடைய தம்பி நதியிலே மூழ்கியதை கேள்விப்பட்ட அடுத்த வினாடியே ராமனும் சரயு நதியில் இறங்குவதற்காக அதை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றார். ராமனே தன்னுடைய வாழ்வினுடைய ஆதாரமாக கொண்ட அயோத்தி மக்கள் அத்தனை பேரும் ராமனோடே நடந்து வந்து சரயு நதியிலே இறங்கி விட்டார்கள். இப்படித்தான் ராமனுடைய அந்த அவதாரம் நிறைவு பெற்று திரும்பவும் ராமனும் லக்ஷ்மணனும் கூட இருந்த அத்தனை பேரும் வானுலகத்துக்கு திரும்பி சென்றார்கள் என்று இந்த புராண கதை சொல்லுகின்றது. கதையில இருக்கிற மற்ற விஷயங்களை கூட நீங்க விட்டுருங்க, ஆனா ஒரு அண்ணனும் தம்பியும் அவர்களுக்கு வயதாகி இளமை பருவத்தை தொட்டு கொண்டு நடுத்தர வயதுக்கும் தாண்டி போகிற ஒரு காலத்தில் அவரவர்களுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் வந்த பிறகு பொறுப்புகள் கடமைகள் எல்லாமே வந்த பிறகு ஒருவரை விட்டு ஒருவர் ஒரு நாள் கூட பிரிந்திருக்க முடியாது என்ற அளவில் ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு நேசம் இருந்திருக்க முடியுமா என்றால் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மண்ணின் பதிலாக இருக்கின்றது. எவ்வளவோ அண்ணன் தம்பி பேசாமல இருக்காங்க, இல்ல பேசிய எத்தனையோ காலமாச்சு. ஏதோ ஒரு சின்ன ஒரு சண்டை, ஒரு சின்ன பூசல், ஏதோ ஒரு சொத்து தகராறு, பார்த்தே எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? ஒரு போன் கூட நாங்க செய்யறது இல்ல, ஒத்தர ஒத்தர் நாங்க பாத்துக்கவே மாட்டோம் அப்படின்லாம் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கதை அவர்களுடைய மனசாட்சியினுடைய கதவை தட்டும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த உலகத்துல நாம வாழற மட்டும் நாம இழக்க கூடாதது எவ்வளவோ இருக்கு. மிக மிக முக்கியமாக நாம் இழக்கவே கூடாதது நம் கூட பிறந்தவர்களினுடைய உறவையும் பாசத்தையும் தான். ஒரே வயிற்றிலே பிறந்து ஒரே வீட்டிலே வாழ்க்கையை ஆரம்பித்து இந்த உலகம் என்ற பள்ளியில் ஒன்றாக நடக்க ஆரம்பித்த உறவுகள் தானே அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்க உறவு. நம்முடைய சின்ன வயது ஞாபகங்கள் நம்மை விட அவர்களுக்கு தானே நம்மை பற்றி இருக்கும். நம்ம பிறந்த போது நாம எப்படி இருந்தோம்னு நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தானே தெரியும். அந்த உறவை ஒரு நாளும் பிரியக்கூடாது. தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளை பெரிதுபடுத்தாமல் அண்ணன் கையோ தம்பி கையோ அக்கா கையோ தங்கச்சி கையோ பிடிச்சிட்டுதான் வாழ்க்கை என்ற பயணத்தில் நடக்க முடியும் என்கின்ற அழகான விளக்கத்தை ராமாயணம் மாதிரியான இதிகாசங்கள் தொடர்ந்து நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.
2: இன்றைய அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: Right.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டு அது புது முட்டை.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்டுட்டிருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா. 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்
1: தாத்தா. உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பச்சத்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட ஜாயின் பண்ணி பேச போறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரேப்.
1: ஓகே, 1 மணி நேரம் பேசுறதுக்காக நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வந்து ரெடியா இருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கிறத நான் அறிமுகத்திலே வந்து சொல்லிடுறேன். இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னா, ஒரு எழுத்து பல வார்த்தை கேம் தான் விளையாட போறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து ஒரு எழுத்து ஒன்று சொல்லுவோம், அதுல 4 விஷயங்கள் கண்டுபிடிக்கணும். 1 படம், இன்னொன்று பாடல், இன்னொன்று பொருள், 4வது வந்து விலங்கோட பேர். இந்த 4 விஷயங்களையும் சரியா கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான விருப்ப பாடல் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அந்த வகையில நேயர்களுக்கான முதல் எழுத்து பா, அதாவது பா குறில் எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு படம் பேரு, பாடல், அப்புறம் ஒரு பொருள், அதுக்கப்புறம் வந்து ஒரு விலங்கோட பேரு. இது 4 சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கான விருப்ப பாடல் அப்படிங்கறது அந்த வேலை வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் பொரீப் தம்பியுமே வந்து ஒரு கிரிக்கெட் பத்தின ஒரு தகவல் சொல்ல போறாங்க. இன்னைக்கு என்ன மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி,
2: அதாவது இந்தியா விசஸ் இங்கிலாந்து, அதாவது 4வது மேட்ச். முதல் மேட்ச் வந்துக்கிட்டு மழை பெஞ்சனால ரிசல்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. 2வது மேட்ச் இங்கிலாந்து தான் ஜெயிச்சாங்க. 3வது மேட்ச் இங்கிலாந்து தான் ஜெயிச்சாங்க.
1: கண்டிப்பா
2: 4வது மேட்ச் இங்கிலாந்து தான் ஜெயிக்க போறாங்க.
1: கிடையாது, இந்தியா டீம் கட்டாயமா ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சாதான் வந்து அவங்க டிரா ஆக முடியும். அதனால கண்டிப்பா இன்னைக்கு இந்தியா டீம் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். யார் ஜெயிக்கிறாங்கன்னு நாளைக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, அது எங்க நடக்க போகுது, என்ன யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க?
2: அதாவது அது வந்துட்டு பிரிஸ்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்க போகுது. அதுக்கப்புறம் இந்தியா சார்பா முதல்ல சஞ்சு சாம்சன், அக்ஷர் பட்டேல், ஸ்ரேயா ஷயர், இஷன் கிஷன், பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், சிவம் தூபே, அபிஷேக் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷிதீப் சிங், திலக் வர்மா, ரவி பிஷ்ணாய், சூரிய ஷேஜ், ஹர்ஷித் ராணா, பிரின்ஸ் யாதவ், அடுத்து கடைசியாக வைபவ் சூரியவம்சி. சூரியவம்சி இந்த மேட்ச் ஐபிஎல்ல விளையாடுவாங்களே ஆர்ஆர்க்காக, அப்படி விளையாண்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லைனா 4வது மேட்சும் இங்கிலாந்து ஜெயிக்கும், 5வது மேட்சும் இங்கிலாந்து தான் ஜெயிக்கும்.
1: சரி ஓகே, இப்போதைக்கு ஒரு பாதி வெற்றியோட தான் இங்கிலாந்து இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த 2 மேட்ச்ல ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக ட்ரா ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஜூலை 9, அதாவது நம்மளுக்கான சுதந்திர தினம் அப்படின்னு சொல்ல போறது கிடையாது, அதாவது அர்ஜென்டினாவோட சுதந்திர தினமாக தான் இந்த ஜூலை 9 அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுதான். அதாவது நம்மளுக்குலாம் வந்து எப்படி ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திரம் கிடைச்சிச்சோ அதே மாதிரி அர்ஜென்டினா, அதாவது அவங்க வந்து ஸ்பெயின் இருந்து அவங்களோட சுதந்திரம் வந்து வாங்கினாங்க 1816 ஜூலை 9 அந்த ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இன்னைக்கு அர்ஜென்டினாவோட சுதந்திர தினம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இதுக்காக அவங்க ஊர் தரப்புலையுமே வந்து தேசிய கொடிகளை பறக்க விடுறது, அப்புறம் ராணுவ வீரர்களோட ஸ்பெஷல் அந்த அணிவகுப்பு, அது எல்லாமே பார்க்க முடியும். இதை தவிர நாட்டுப்புற இசை நடன நிகழ்ச்சிகள் அப்படின்னு அவங்க தரப்புலையும் அந்த ஒரு கொண்டாட்டங்கள் இன்னைக்கான டேல வந்து போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னொரு ஒரு மேட்ச், அதாவது ஃபுட்பால் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுல ஒரு டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க, அது எந்த டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த டீம் வின் பண்ணிருக்காங்க?
2: நான் பார்க்கலையே.
1: சரி, இப்போ வந்து சுதந்திரம் வந்து எந்த ஒரு நாட்டுக்கு வந்து கிடைச்சிச்சோ அந்த ஒரு டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க, அர்ஜென்டினா. அதாவது அவங்களோட கேப்டன் வந்து மெஸ்ஸி இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து ஒரு கோல் போட்டிருக்காங்க இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும். யாருக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்துக்கு எதிராக. ஆல்ரெடி 0-2 அப்படின்னு எகிப்து தான் முன்னிலையில் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 75 நிமிஷங்கள்லாம் கழித்து ஒரு 3 கோல் வரிசையாக அர்ஜென்டினா பிளேயர் வந்து போஸ்ட் பண்ணதுனால, அதாவது அந்த கோல் போட்டதுனால அவங்களுக்கான ஒரு வெற்றியுமே வந்து பதிவாயிருக்கு. இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததா என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாத்த படத்துல இருந்து நம்ம எஸ்பிபி ஐயா அவங்களோட குரல்ல வந்து ஒரு பாடல் வரப்போகுது. கடைசியா வந்து அவங்க பாடின ஒரு இன்ட்ரோ சாங், அதாவது தலைவர் அவங்களுக்கு பாடின ஒரு இன்ட்ரோ சாங் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன பாடல் அப்படிங்கிறத கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 97

0: கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு, யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, குட் ஈவினிங். ரெண்டு பேருக்கும், நித்யஸ்ரீக்கும் ஜான் ஹோரேக்கும்
0: குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங்.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்கண்ணா. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு படம் பேரு பாடல், அப்புறம் வந்து என்ன பொருள் இருக்கு, அப்புறம் விலங்குகளோட பேரு, இது நானும் கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கான விருப்ப பாடல் கிடைக்கும்னா சொல்றீங்களா?
2: சரியா, ஒரு விலங்கு பேர்
0: கேட்டிருந்தீங்க.
2: என்ன படையப்பா?
0: படையப்பா. சரி, ஓகே நான் ஓகே. நீங்க 4 மார்க் வாங்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து இந்த கண்ணம்மா அந்த பாட்டு புதுசா ரிலீஸ் ஆச்சுல.
0: எந்த படத்துல இருந்தா?
2: கண்ணம்மா என் கண்ணம்மா.
0: ஓகே,
2: கண்ணுக்குல நீ அந்த சாங்.
0: ஓகே நான் ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
2: ஓகே, தேங்க் யூ.
0: ஓகே, நம்ம ரெல்மன் அண்ணா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஜாயின் பண்ணாலும் இன்னும் அந்த கேம்ல வந்து அவங்க வந்து சூப்பராக தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர இன்னும் ரெண்டு நேயர்களுமே மெசேஜ் மூலமா பதில் அனுப்பியிருக்காங்க. அதாவது பாமன்ல இருந்து நம்ம தீனா அண்ணா, அதாவது மூவி படம் பேர் வந்து பரதேசி அப்படிங்கிற ஒரு மூவி, அப்புறம் வந்து பாடல் வந்து பல்லாக்கு குதிரையில அப்படிங்கிற ஒரு பாடல், அப்புறம் பன்றி விலங்கு சொல்லியிருக்காங்க, பொருள்ல வந்து பம்பரம் அப்படின்னு அவங்களுமே வந்து கரெக்டான பதில் அனுப்பியிருக்காங்க. இன்னொரு நேயர், அதாவது தூத்துக்குடியில இருந்து நம்ம சாதிக்கண்ணா, ஆனால் எல்லாமே வந்து நெடில் பெயர்களாக வந்து அனுப்பியிருக்காங்க. படம் பேர் வந்து பாசமலர், அப்புறம் பாட்டு வந்து பார்மகளை பார் அப்படின்னு நெடில் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அது வந்து தவறான பதில். நம்ம வந்து குரில்ல தான் வந்து கேட்டிருந்தோம் இல்லையா, அதனால குரில் பதில்கள் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக தென்காசியிலேருந்து நம்ம செல்வன் அண்ணாவுமே வந்து மெசேஜ் மூலமாக பதில் சொல்லியிருக்காங்க. படம் பேர் வந்து படையப்பா, விலங்கு வந்து பசுமாடு அப்படின்னு, பொருள் வந்து பல் கடிக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அது என்னன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் பாடல் வந்து நினைவெல்லாம் வித்யா பணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன பாடல் அப்படின்னும் கண்டிப்பாக தெரியலை. அதனால் தெரிஞ்சவங்க நீங்களும் உங்களோட பதில்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. சரி, அடுத்ததாக நம்ம ஜான் கோரைப் தம்பி இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: இன்னைக்கு வந்துட்டு ஒரு மனிதர்கள் கதையை பற்றி சொல்ல போகிறேங்க்கா.
0: சரி, ஓகே, சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
1: ஒரு ஊரில் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரில் ரெண்டு பேரும் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும், மற்ற யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருப்பாங்களாம்.
0: என்னது?
1: அதாவது என்ன, எதாக இருக்கட்டும், அதாவது பொருளாக இருக்கட்டும், இல்லை பணமாக இருக்கட்டும், எதுனாலும் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரு முழுக்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு வயசானவர் வந்து, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது கொஞ்சம் உணவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நாங்கள் எங்களுக்கு மட்டும்தான்

0: வச்சுருப்போம் உங்களுக்குலாம் தர்றதுக்கு, நாங்கள் என்ன கடவுளா உங்களுக்கு நீங்கள் கேட்டோன்னே தர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கோபமாக பேசிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. அந்த பக்கமாக வந்த இன்னும் ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு அந்த அந்த வயசானவருக்கு அந்த உணவு கொடுத்தாங்களாம். அப்போது அந்த யாருக்குமே கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி இருப்பாங்கல்ல, அவங்க அரண்மனை சைடு போகும்போது ஒரு செய்தி ஒன்று கேட்டாங்களாம். அரசருடைய ஒரு கிரீடத்தை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 10,000 பொற்காசுகள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்கே இருக்கிறது இது உண்மையா அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட கேட்க போனாங்களாம். அப்போது அரசர் சொன்னாராம், ஆமாம் என்னுடைய அந்த ஒரு கிரீடம் தொலைச்சிட்டேன், அது உங்களுடைய ஊருக்குள்ளே நான் வந்துகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு புதற்குள்ளே உளுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதோட கவலைப்படாதீங்க அரசே, நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லிட்டு எந்த புதர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க சுற்றி தெரிஞ்சாங்க. தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்க்கா.
1: சரி ஓகே, அந்த கதையில் திரும்ப என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சிட்ரஸ் பழ வகைகளில் வந்து ஒரு பழம் பேர் தான் வந்து இந்த மொசாம்பி அப்படிங்கிறது. வித்தியாசமான பேராக இருக்குது அப்படின்னு யோசிக்க வேணாம், ஏன்னா மொசாம்பி அப்படின்னா வந்து அதோட தமிழ் பேர் வந்து சாத்துக்குடி தான். பல பேர் வந்து பழமாக வந்து சாப்பிட விருப்பப்படுறது கிடையாது, ஏன்னா இதோட புளிப்பு சுவை அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த ஜூஸில் தான் வந்து அதிகமாக போட்டு அந்த மாதிரி ஜூஸ் வடிவில் தான் வந்து நிறைய பேர் சாப்பிடவுமே ஆசைப்படுவாங்க. இந்த சிட்ரஸ் பழ வகையில் கிட்டத்தட்ட 90% நீர்ச்சத்து இருக்குமா. அதே சமயம் எலுமிச்சை குடும்ப வகையை சேர்ந்த ஒரு பழம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதுனால பொட்டாசியம் நம்மளோட உடம்புக்கு அதிகப்படியாக கிடைக்குது. ஸோ இந்த சிறுநீர் பையில் வந்து ஏதாவது நச்சுத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து போக்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால சிறுநீர் தொற்று அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கே இடம் கொடுக்காதான். டெய்லி வந்து ஒரு டம்ளர் குடிச்சா கண்டிப்பாக வந்து இந்த அல்சரால சிலருக்கு வந்து வாய்ப்புண் வயிற்றுப்புண் இதெல்லாம் வந்து ஏற்படும் இல்லையா, அது எல்லாமே வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து நம்ம பொறுமையாக குடிக்கும்போது இந்த அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுமா. அது மட்டும் இல்லாமல் சாத்துக்குடியில் வந்து ஆன்டி கார்சினோ ஜெனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஆன்டிபயோட்டிக்கும் இருக்கிறதுனால உடம்போட நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்க உதவுது. வெயில் நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டீஹைட்ரேஷனால பலர் அவதிப்படுவாங்க, அதாவது உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சு அவங்களோட உடம்பு வந்து சோர்வடைகிறது மட்டும் இல்லாமல் அடிக்கடி மயக்கம் போடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுமே வந்து அவங்களுக்கு இருக்கும். அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுனால கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனை டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்காது, நீர்ச்சத்து இருக்கிறது இன்னுமே வந்து அதிக அளவில் உதவி செய்யும். இன்னும் சொல்லப்போனால் வந்து வைட்டமின் சி இருக்கிறதுனால எலும்புகளுமே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுமா. ஒரு சில ஆய்வுகள் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கீழ்வாதம் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே நம்மளோட குடலுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஆல்ரெடி வந்து அல்சர் புண்கள் எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் செரிமானம் அப்படிங்கிறதும் சீராக நடக்குது. ஸோ இந்த குடலும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது இந்த சாத்துக்குடி பழத்திலேயே இருக்குதான். பெரிய பெரிய மருந்துகள் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நம்ம வீட்டை சுற்றி கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் சத்தானதாக சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக புற்றுநோய் வர்றதுக்கான அபாயத்தையும் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா கா அதாவது நெடில் எழுத்துல தொடங்கக்கூடிய படம் பெயர், அப்புறம் பாடல், அப்புறம் ஒரு விலங்கோட பெயர், அதுக்கப்புறம் ஒரு பொருள், இந்த நான்கையும் சரியாக சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணலாம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததாக நம்ம தீனா அண்ணாவுமே வந்து ஒரு பாடல் ஒன்று கேட்டிருந்தாங்க அவங்களோட பதில்களுக்கு. என்ன பாடல் அப்படின்னா அரண்மனை 2 படத்திலிருந்து ஒரு பாடல் தான். அது என்ன பாடல் அப்படிங்கிறத கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:33 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரே.
1: ஓகே, அடுத்ததான் இன்னைக்கான நிகழ்ச்சியிலையுமே வந்து நம்ம ஒரு எழுத்து பல வார்த்தை அப்படிங்கிற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அதாவது ஒரு எழுத்து மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம், அதை வச்சு ஒரு படம் பேரு, பாடல், பொருள், விலங்கு இது நாலத்தையும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஒரு கேள்வியுமே ஒன்று கேட்டிருந்தோம், கா அதாவது நெடில் எழுத்துல தொடங்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கு நம்ம நேயர் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து நம்ம சாதிக்கண்ணா தான் பதில் அனுப்பியிருக்காங்க. அதாவது படம் வந்து காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற ஒரு படம், பாடல் வந்து காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்னு ஒரு பாடல், பொருள் வந்து காத்தாடி கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது என்ன பொருள், எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 90s பொருளாக இருக்கும். அதுக்கப்புறம் விலங்கு கேட்டதுக்கு வந்து காளை மாடு அப்படின்னு நாலு விஷயங்களுமே வந்து சரியாக சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு, நேயர்கள் யாராவது இந்த ஒரு கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்களும் கேட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே அந்த கதையில் நடந்த ட்விஸ்ட்டை இப்போ ரிவீல் பண்ண போகிறாங்க.
2: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த அதாவது அந்த தனக்குன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களே, அவங்க அந்த இதை தேடி போயிட்டாங்க. அதாவது அந்த கிரீடத்தை தேடி அதோட அந்த உணவு வாங்கி கொடுத்தாங்களே அந்த முதியவருக்கு, அந்த ரெண்டு பேரும் போய் தேட போயிட்டாங்க. இப்படி தேடிட்டு இருக்கும்போது முதியவர் ஒரு நாள் அவருடைய அந்த குச்சி, அதாவது வயசானவங்களே குச்சை ஊண்டி ஊண்டி தான் நடப்பாங்க, அந்த குச்சை கீழே போட்டார். அப்படி அது புதருக்குள்ள விழுந்தோடனே அந்த குச்சி எடுக்கிறது போல அந்த கிரீடர் எடுத்துட்டாராம். அதோட கிட்ட இருந்த அந்த ரெண்டு நண்பர்களும், அதாவது அந்த நல்ல நண்பர்களும் கெட்ட நண்பர்களும், தாத்தா இது எங்கள்கிட்ட தந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதோட இந்த வழக்கு அப்படியே அதாவது அரசருக்கு போயிடுச்சு. அரசர் கேட்டானா, நீங்களே வச்சு என்கிட்ட தந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த முதியவர் சொன்னாராம், என்னுடைய கால்நாள் இன்னும் என்னுடைய அந்த வாழ்நாளெல்லாம் முடிஞ்சு போயிடும் இன்னும் கொஞ்ச நாளில், அதை இந்த காசு வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், அதனால் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு நான் கொடுக்க போகிறேன், இந்த ரெண்டு பேரில் இருக்க கொடுத்து நான் அவங்களுக்கு என்னுடைய காசை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது அந்த கெட்ட நண்பர்கள் இருப்பாங்களே அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களாம், நீங்கள் மட்டும் எங்களுக்கு தந்தீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் இருப்பாங்களே அந்த நல்ல நண்பர்கள், அவங்க சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு தரனா தாங்க, இல்லைன்னா நாங்கள் இந்த அரசை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மாவே நின்றாங்க. அப்போது யார் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, நீங்கள் சொல்லுங்களேன் யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. இப்போதைக்கு சொல்ல மாட்டீங்கன்னு?
2: சொல்ல மாட்டேங்க.
1: சரி ஓகே, வழக்கம் போல் அடுத்த பகுதியில் தான் நம்மளும் தெரிஞ்சுக்கணும் போல். சரி வெயிட் பண்ணி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி, மா அதாவது குறில் எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு படம், பாடல், பொருள், விலங்கு இது நாளும் கரெக்டாக சொல்லணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததாக குழந்தைகளோட உடல் பாதுகாப்பில் ஒரு கவனிக்க மறந்த முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதாவது ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு ஆசையாக அம்மாக்கள் கொடுத்து விடக்கூடிய அந்த லஞ்ச் பாக்ஸ் மூலமாக நோய்கள் கூட பரவதான். அதாவது இந்த பெரும்பாலான குழந்தைங்க வந்து அவங்களோட பாக்ஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு அவங்களோட ஸ்கூலில் வந்து அனுமதி அப்படிங்கிறது இருக்காது. அதாவது தண்ணி அதிகமாக செலவாகும், அப்புறம் வந்து குழந்தைங்க நிறைய பேர் போனாங்க அப்படின்னா நச நசன்னு ஒரு மாதிரி அழுக்காகும், அப்புறம் டைம் டிலே ஆகும். இந்த மாதிரி பல காரணங்கள் பள்ளி நிர்வாகம் சார்பாக இருக்கலாம். அதனால குழந்தைகளும் சாப்பிட்டதும் அப்படியே மூடி வச்சு அப்படியே வந்து வீட்டுக்கும் கொண்டு வந்துடுவாங்க. சிலர் வந்ததும் அந்த பாக்ஸை கழுவி நீட்டாக வச்சுருவாங்க. ஆனால் பல பேர் மறந்துட்டு அடுத்த நாளோ இல்லை வந்து அது சனிக்கிழமையாக இருந்துச்சுன்னா போச்சு, சனி ஞாயிறு அப்படின்னு ரெண்டு நாள் லீவ் விட்டதுக்கப்புறம் அந்த ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த பாக்ஸையே எடுப்பாங்க. அந்த ஒரு பாக்ஸில் உணவு துகள்கள் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிருமிகள் அப்படிங்கிறது அதிக அளவில் வேகமாக வந்து பரவுமா. அது மாதிரி அடுத்த நாள் வைக்கப்படக்கூடிய உணவுகளில் கிருமிகள் கலந்து ஃபுட் பாய்சனிங் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்னென்ன உடல் பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். அதாவது வயிற்றுப்போக்கு, அப்புறம் வாந்தி, வயிற்று வலி இந்த மாதிரியான தொற்றுக்கள் எல்லாமே வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. துர்நாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உணவோட சுவை கூட மாறுமா. அதனால ஒவ்வொரு நாளுமே குழந்தைகளோட லஞ்ச் பாக்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு நல்லா வந்து சோப் போட்டு கழுவணுமா. இதை தவிர ரப்பரால் ஆன பாக்ஸ் கூட வந்து நிறைய பேர் கொடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் மூடி அப்புறம் ரப்பர் பாக்ஸ் அந்த பகுதி மூளைகள் அப்படின்னு சுத்தமாக எல்லாத்தையுமே வந்து கழுவணும். டெய்லி சாப்பிட்டதும் வந்து கழுவுறாங்க அப்படின்னா ஒரு தடவை, அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஒரு டீப் கிளீனிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கழுவி காய வச்ச பிறகு அதை வந்து மூடி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் தான் திரும்ப அந்த மாதிரி நம்மளோட உணவுகளுக்கு வந்து தயார்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு உடல் தொற்றுகளை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு வழியாக இதுவுமே இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம். ஆற்காலிருந்து என் சேஷாஜலம் பேசுகிறேன். சலாமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும். நான் நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்லா இருக்கேன்.
1: ஓகேண்ணா. ஓகே, இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியுமா?
3: ஒரு எழுத்து, அது மூலமாக நான்கு பேர் சொல்லணும்.
1: ஓகேண்ணா. உங்களுக்கான எழுத்து மா, குறில்ல தான். ஒரு படம் பேரு, அப்புறம் பாடல், பொருள், விலங்கு, இது நாலும் நீங்க சொல்லணும்ண்ணா.
3: அடுத்தது
1: வந்து நீங்க ஒரு விலங்கு பேர் சொல்லணும்.
3: மட்ட குதிரை.
1: அப்படின்னா என்னதுன்னா
3: என்ன
1: பாடல் வேணும் சொல்லுங்க.
3: உங்களுக்கு பிடித்தமான புது பாடலை எனக்கு பிடித்த மாதிரி நீங்க ஒளிபரப்பினா நன்றாக இருக்கும்.
1: நன்றி
3: மேடம்.
1: ஓகே, நம்ம சேஷாச்சலம் அண்ணா மூலமா ஒரு குட்டி தகவலுமே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. மட்டக்குதிரை அப்படின்னா என்னன்னே தெரியாம இருந்துச்சு. சரி, ஓகே, தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வருது. அந்த பாடல்களும் ரொம்பவே அருமையா இருக்கும். கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: என்ன முத்து, எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற, நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அதப்படின்னு காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 5:50 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
6: ஜான் ஹோரே.
5: ஓகே, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
5: ரொம்ப நல்லா இருக்கோண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்க பாஞ்சு நாள் போயிட்டு உங்களுக்கு?
5: இன்னைக்கு ரொம்பவே ஜாலியா தானே போயிட்டு இருக்கு வழக்கம் போல?
7: ஓ சூப்பர் பா, கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
5: ஓகேண்ணா, ஓகே. இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமாண்ணா? நாங்க வந்து உங்களுக்காக ஒரு எழுத்து கொடுப்போம். அந்த எழுத்துல 4 விஷயங்கள் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஒரு படம், ஒரு பாடல், ஒரு பெயர், அதாவது ஒரு பொருள், அப்புறம் விலங்கோட பெயர்.
7: சூப்பர், நீ ஓனா சொல்லு, நான் சொல்லிடுறேன்.
5: உங்களுக்கான எழுத்து வந்து சீனா. சீல தொடங்குற 4 விஷயங்கள் நீங்க வந்து சொல்லணும். படம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க.
7: சீனா
5: சி.
7: ஓகே, சிகரம்க்கு வருது. ஓகே, இதுல படம் பேரா? ஓகே, சிகரம் ஒரு படம் பேர் சொல்லிட்டேன்.
5: சரி, ஓகே. ஒரு பாடல்?
7: பாடல் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை.
5: சரி, ஓகே. நான் ஓகே. ஒரு பொருள்?
7: ஒரு பொருள் சீப்பு.
5: சீப்பு ஆனா நெடில்ல போயிருமேனா?
7: அப்ப ஸ்லேட்.
5: ஸ்லேட். சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு விலங்கோட பெயர்?
7: ஒரு விலங்கோடைய பெயர் சிம்பான்சி.
5: சிம்பான்சி, அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லனா சிங்கம்னு ஈஸியாவே முடிச்சிருக்கலாமே.
7: அதுதானே, நீ எல்லாம் ரொம்ப புத்திசாலி, ஈஸியா யோசிக்கிறியப்பா.
5: சரி, ஓகே. நான் ஓகே. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
7: அது அது சொல்லிட்டா சிட்டுக்குருவி சொல்லிருக்கலாம் பாத்தீங்களா? இப்ப கூட ஞாபகம்.
5: பறவையில போயிடும்னா விலங்குல வராது.
7: விலங்குல வராது. சரி, சரி. நீ தான் சிங்கமாச்சு, பெண் சிங்கமாச்சு.
5: சரி, ஓகே. நான் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
7: எனக்கு வந்து என்ன பாட்டு கேட்கலாம்?
5: பாடல் குடுத்துலனா ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து ரொம்ப அருமையா விளையாடிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன இருக்கு? நம்ம ஜான் ஹோரே தம்பியோட கதையோட முடிவு தான் தெரிஞ்சுக்கிறது பாக்கி. அது என்ன அப்படிங்கறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
6: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவரு இந்த கெட்டவங்களா இருப்பாங்கல்ல அந்த நண்பர்கள் சொன்னாங்களாம், நீங்க மட்டும் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை சொல்லும்போது அவர் யோசிக்காம டக்குன்னு அந்த சொன்னாங்கல்ல, நீங்க தந்தாலும் தாங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு அவர் அந்த கிரீடத்தை கொடுத்து நீங்களே இந்த பரிசை வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ அரசர் கேட்டாராம், ஏன் இவங்களுக்கு கொடுக்குறீங்க? அவங்க தான் சொல்றாங்கல்ல உங்களை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு அவட சொன்னாராம் அந்த முதியவர். என்னதான் இவங்க என்னை நாள் முழுக்க பார்த்துக்கிட்டாலும் ஆனால் அந்த டயத்தில் எனக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. இந்த ரெண்டு பேர்த்தையும் கேட்கும்போது இவங்க எனக்கு வாங்கி தரல, நான் பசியில் விழுந்து கிடங்கும்போது எனக்கு உணவு வாங்கி கொடுத்தது இவங்க ரெண்டு பேர் தான். அதனால தான் இவங்களுக்கு நான் என்னுடைய பரிசு தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய கூலை ஊண்டி ஊண்டி அங்கேருந்து போயிட்டாராம். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கு வேற வழியாக ஹெல்ப் வரலாம், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அவங்க மூலியமாவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்க்கா.
5: ஓகே, ஒரு தடவை செஞ்ச உதவி எப்படியாவது நம்மளை வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறதா நம்ம ஜான் குரேப் தம்பி இன்னைக்கான கதையிலையுமே சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு படிப்பு பற்றி தான் தெரிஞ்சு ரொம்ப நாட்கள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு மருத்துவத்துறை தொடர்பாக ஒரு கோர்ஸ் பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கார்டியாக் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு துணை மருத்துவ படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் அலைட் ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னு கூட சொல்லப்படுது. கார்டியாக் அப்படிங்கிறது இதயத்தை தான் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுது. அதுலேயும் இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு படிப்பு. இந்த ஹார்ட் தொடர்பான ட்ரீட்மெண்ட்டில் வேலை செய்கிறது, அப்புறம் வந்து இதயம் பரிசோதனை கருவிகளை இயக்கிறது, இந்த மாதிரியான திறன்கள் தான் பேசிக்கில் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் முழுசாக பாடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் அனாட்டமி, அதாவது மனித உடற்கூறியல் அப்படின்னு, அப்புறம் வந்து சைக்காலஜி படிக்கலாம் சைடில், அடுத்து பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு இன்னும் நிறைய வந்து ஒரு விஷயங்கள் பாடங்களாக இருக்கும். இதை தவிர இசிஜி அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், அந்த ஒரு டெஸ்டிங் பற்றியுமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் மருத்துவமனை பயிற்சி எல்லாமே வந்து சேர்த்தே கற்றுக் கொடுப்பாங்க. வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இசிஜிக்கான டெக்னீஷியன், அப்புறம் கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட், இன்னும் இதயத்துக்குனே வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இதுலலாம் வந்து வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இதுலேயுமே வந்து மேல் படிப்புக்கு எம்எஸ்சி அப்புறம் வந்து பிஹெச்டி ரிலேட்டடான கோர்ஸுமே இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையுமே வந்து அதிக சம்பளத்தோட இந்த ஜாப் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ சொன்ன பாடங்கள் எல்லாமே வந்து ஒரேடியாலாம் கற்றுக் கொடுத்துட மாட்டாங்க, படிப்படியாக ஒவ்வொரு வருஷத்துக்குன்னு ஒவ்வொரு படிப்புகளாக இருக்கும். முதல் வருஷத்தில் பேசிக், அதுக்கப்புறம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மருத்துவமனை தொடர்பான படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு பேஷண்ட் கேர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதாவது அங்கே வரக்கூடிய பேஷண்ட்டை கவனிக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா வந்து கடுகடுன்னு இருந்துட்டால் யாருமே வந்து அந்த இடத்துல வரமாட்டாங்க இல்லையா. அதனால இனிமையாக பேசக்கூடிய ஒரு திறமை இருந்துச்சுன்னா இனிமே நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக கருப்பு படத்திலிருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது. நம்ம ஜான் குறை தம்பியுமே வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
6: பை பை கா.
5: பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: Sosok kartu buhat.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ. அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம கூட ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. உங்களோட பேரு
3: ஜெயகுரு.
2: சரி ஜெயகுரு, எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: 3ஆம் கிளாஸ்.
2: சரி, 3ஆம் கிளாஸ். உங்களுக்கு தான் இன்னைக்கான வாசிப்பு பயிற்சி அப்படிங்கிறது. அதனால இன்னைக்கு வந்து ஒரு கதை ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா, அதை வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து வாசிச்சு காமிங்க.
3: அக்பர் பீர்பால் கதை. ஒரு நாள் ராஜா அக்பர் தான் அரசவையில் உள்ள அமைச்சர்களுக்கு ஒரு சவால் வைக்க விரும்பினார். அவர் தரையில் ஒரு நீண்ட கோட்டை வரைந்தார். பின்பு அங்கிருந்த அமைச்சர்களை பார்த்து, யாராவது இந்த கோட்டை தொடாமல் இதில் எந்த பகுதியையும் அழிக்காமல் இதைவிட சிறிய கோடாக மாற்றி காட்ட வேண்டும், யாரால் முடியும் என்று கேட்டார். அமைச்சர்கள் அனைவரும் குழப்பமடைந்தனர். கோட்டை தொடாமல் எப்படி சிறியதாக்க முடியும்? இது சாத்தியமே இல்லை என்று தங்களுக்குள் பேசினர். அப்போது பீர்பால் மெதுவாக எழுந்து வந்தனர். அவர் அக்பர் வரைந்த கோட்டின் அருகில் அதைவிட பெரிய மற்றொரு நீளமாக கோட்டை வரைந்தார். பின்பு அக்பரை பார்த்து, மன்னரே, இப்போது பாருங்கள், நீங்கள் வரைந்த கோட்டை நான் தொடவே இல்லை, ஆனால் நான் வரைந்த பெரிய கோட்டின் முன்னால் உங்களுடைய கோடு சிறியதாக மாறிவிட்டது என்றார். பீர்பாலின் இந்த அசாத்திய புத்திசாலித்தனத்தை கண்டு அக்பர் வியந்து போனார். அரசவையில் இருந்த மற்ற அமைச்சர்களும் பீர்பாலின் சாதுரியத்தை பாராட்டி கைதட்டினர். ஒரு பெரிய பிரச்சனையை சண்டையிட்டோ அல்லது அழித்தோ தீர்க்க வேண்டியதில்லை. நம்முடைய திறமையும் புத்தியும் வளர்த்துக்கொண்டால் மற்ற சவால்கள் தானாகவே சிறியதாகிவிடும்.
2: சரி, ஓகே, மூச்சு வாங்க வாங்க. ஒரு கதை ஒன்று வாசித்து காமிச்சாங்கச்சு. இது வந்து குழந்தைகளுக்கான ஒரு சின்ன வாசிப்பு பயிற்சிக்காக ஒரு சூப்பரான கதையுமே. நம்ம ஆல்ரெடி கேட்டதான், ஆனாலுமே வந்து இந்த மழலை மொழியில் வந்து ஒரு கதையுமே வந்து வாசித்து காமிச்சாங்க. சரி சொல்லுங்கள் ஜெயகுரு, உங்களோட டியூஷன் படிப்புலாம் வந்து எப்படி இருக்குது? உங்களுக்கு ஜாலியாக இருக்கா?
3: ஜாலியாக இருக்கேன்.
2: சரி ஓகே, உங்களுக்கு வந்து டியூஷன்லாம் பிடிச்சிருக்கப்ப?
3: பிடிச்சிருக்கு.
2: இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னீங்களா இங்கே டியூஷன் நடக்குதுன்னு?
3: சொன்னேன்.
2: சரி ஓகே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் எங்கள் தரப்பில் ஒரு தகவல் சொல்லிக்கிறோம். பசங்களுக்கான டியூஷன் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. சாயங்காலம் 4:30 to 6 வரைக்கும் தான் டியூஷன். அந்த ஒரு டைமிங்கில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் டியூஷனுக்காக வெளியில் அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சேராமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலுவலகத்துக்கு வந்து உங்களோட குழந்தைங்களையும் டியூஷனில் ஒரு பங்கு பெற வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் ஒரு கேமுமே போயிட்டுருக்கு. ஒரு எழுத்து பல வார்த்தை அப்படிங்கிற ஒரு கேமு. அந்த வகையில் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி, யா நெடில தொடங்கக்கூடிய படம் பாடல் பொருள் விலங்கோட பெயர். இதனாலும் சரியாக சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்தடுத்து தொடர்ந்து பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.

0: என்ன கேம் அப்படிங்கிறத நான் இன்னொரு தடவையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து ஒரு எழுத்து பல வார்த்தை அப்படிங்கிற ஒரு கேம் தான் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரே ஒரு எழுத்து குறிப்போம், அதை வச்சு ஒரு படம் பாடல் அப்புறம் விலங்கோட பெயர் இன்னொரு ஒரு விஷயம் வந்து ஒரு பொருள் ஒன்று கண்டுபிடிக்கணும். இதனால தான் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான விருப்ப பாடல் கிடைக்கும். அந்த வகையில் யா அதாவது நெடில் எழுத்து கேட்டிருக்கோம். நேயர்கள் யாருக்காவது பதில் தெரியுதுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்துதான் நம்ம ஜாபிக் தம்பி இன்னைக்கு என்ன தகவலோட வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகேக்கா, நம்ம வந்து போனது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் புர்ஜ் கலிஃபா அப்படின்ற ஒரு பில்டிங்கை பற்றி நம்ம பேசியிருப்போம்.
0: கண்டிப்பாக.
1: அப்புறமா அந்த புர்ஜ் கலிஃபாவோட ஒரு பெருசாக பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அது சவுதி அரேபியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெத்தா டவர் அப்படின்ற ஒரு டவர் கட்டிட்டு வராங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2022 இதை பிளான் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முக்காவாசி வேலைகளை இதில் முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் இன்னும் பாதிகள் வேலையெல்லாம் இருக்குது. அப்புறமா அதை பற்றின டீட்டெயில்ஸையும் இந்த டவரை பற்றின டீட்டெயில்ஸையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜெத்தா டவர் வந்து சவுதி அரேபியாவில் ஜெத்தா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இது கட்டப்பட்டுச்சு. இது இப்போயுமே இது கட்டி முடிக்கப்படும். இது வந்து உலகத்தில் மிக உயரமான கட்டிடமாகவும் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 கிலோமீட்டர் உயரம் வரை கட்டப்படுமா, அதாவது புர்ஜ் கலிஃபா பார்த்தீங்கன்னா 828 அடி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் வந்து என்ன ஒன்று அப்படின்னா பெருசாக கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை இது பண்ணியிருக்காங்க. அப்புறமா இதோட வடிவமைக்கப்பட்டது வந்து துபாய் வந்து புர்ஜ் கலிஃபா கட்டினாங்கல்ல அந்த ஒரு கம்பெனி தான் இதையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்கக்கா. என்ன இருந்தாலுமே 35 வருஷமாக இந்த ஒரு புர்ஜ் கலிஃபா தான் இதோட வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் அப்படின்ற ஒரு பேரையும் வச்சிருக்கு. அதனால இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கட்டலை, இருந்தாலும் இப்போ தான் அதுக்கு பாதி வேலையை முடிச்சிருக்காங்க. இருந்தாலுமே அந்த பட்டங்கள் எல்லாமே புர்ஜ் கலிஃபா மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க.
0: சரி ஓகே, இதுக்கப்புறம் அது கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் அதோட நிலைமை என்ன அப்படிங்கிறதும் தெரிய வரும். சரி, இதை பற்றின தகவல்களை அடுத்தடுத்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து ஒருத்தர் வெற்றியாளராக அவங்களோட வாழ்க்கையில் மாறணும்னா அதுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு, டீச்சரோட கைடன்ஸ் இவங்களை தவிர இன்னொருத்தருமே வந்து தேவை. யார் அப்படின்னா மென்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதாவது தமிழில் ஒரு சரியான வழிகாட்டி அப்படின்னே சொல்லலாம். அதாவது அவங்கக்கிட்ட நம்மளோட எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கணும். அவங்க சொந்தக்காரங்களா, அதாவது கசின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொந்தக்காரங்களாக இருக்கலாம். இல்லைனா பொது இடங்களில் நம்ம பார்த்து பழகின ஒரு நல்ல மனிதர்களாக கூட இருக்கலாம். அவங்கள நண்பர்களோட கணக்கிலலாம் கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சில நேரம் நம்ம ஹாப்பினஸ்க்காக போய் சொல்கிறது, அப்புறம் நம்ம தவறுகளுக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படின்னு ஒரு சில தவறுகள் எல்லாமே செய்வாங்க. அவங்களுமே மாற்றி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மென்டர் வந்து அப்படி கிடையாது. நம்ம எது செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க. அதே சமயம் நம்மளை வந்து கம்பல் பண்ணி நம்மளோட தவறுகள் எல்லாத்தையுமே வந்து ஆதரிக்கவும் மாட்டாங்க. அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அப்படி ஒரு மென்டர் கண்டிப்பாக எல்லா குழந்தைகளோட வாழ்க்கையிலுமே இருக்கணும். ஏன்னா அப்போதான் குழந்தைகளுக்குமே சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு திறமை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். சிலர் வந்து அவங்க அவங்களோட பள்ளி ஆசிரியர்களையே ஒரு மென்டராக ஏற்றுப்பாங்க. நிறைய டீச்சர்ஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சில பேர் வந்து ஃபேவரட்டாக இருப்பாங்க. அவங்களோட நல்லதுக்கு, அவங்களோட முன்னேற்றத்திற்கு என்னென்ன செய்யணும், ஃபியூச்சரில் என்ன ஆகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வழிகாட்டியாகவுமே வந்து இருப்பாங்க. அந்த வகையில் கைடன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்குமே கிடைக்கும். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கள தான் மென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க பாதுகாப்பாக வளரணும், முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அதுக்கான ஒரு நபர் தான் இந்த மென்டர் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அது வந்து எந்த உரிமைகளுக்கு கீழே வருது அப்படின்னா குழந்தைகள் பாதுகாப்பாக வளரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைக்கான ஒரு உரிமையாக தான் வந்து இதுவுமே வருது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக தாய்க்கிழவி படத்திலிருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது. அந்த ஒரு பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்து இன்னைக்கு ஜெட்டா டவர் அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, யா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய 4 விஷயங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதை இப்ப நம்ம ஜாபீர் தம்பி தான் கண்டுபிடிக்க போறாங்க.
1: யாழையா? யாழ்.
0: யாழ் அப்படிங்கிறது பொருள். சரி, படம்?
1: படம் வந்து யாகவன், யானை.
0: யானை, சரி ஓகே. அடுத்ததா வந்து ஒரு பாடல் ஒன்று சொல்ல போறீங்க. ஒரே பேர்ல சொல்லி தப்பிச்சிட்டீங்க. சரி ஓகே. நேயர்கள் யாராவது இந்த ஒரு கேம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணலாம். 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ வந்து எப்படி விளையாடுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்னு கிடைச்சிருக்கும். இதை கேட்டுட்டு கால் பண்றவங்க தவறாம கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜாபீர் தம்பி சொல்லிட்டு இருந்த அந்த ஜெட்டா டவர் பத்தின இன்னும் சில விஷயங்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
1: ஓகேக்கா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இந்த புர்ஜ் கலிஃபாவை வடிவமைச்ச அந்த ஒரு கம்பெனி நேம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா?
0: அது நீங்க வாயில நுழையாத ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க, இப்ப அதை ஞாபகம் வச்சு கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்?
1: ஓகே, அட்ரியன் ஸ்மித் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் அது பண்ணாங்க.
0: சரி,
1: இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பில்டிங்ல இருக்குமே, ரொம்ப ரொம்ப டாலஸ்டான பில்டிங் வரைக்கும் இவங்க வந்து அவங்களோட சப்போர்ட்டை போட்டுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு ஒர்க் பண்ணிக்கி இருந்தாங்க. இவங்களுமே அந்த ஜித்தா டவரையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா புர்ஜ் கலிஃபாவும் அவங்க தான் வடிவமைச்சாங்க. இப்போ வந்து கட்டிக்கிறதுக்கு அந்த ஜித்தா டவரையுமே அவங்க தான் வடிவமைக்கிறாங்க. அப்ப பாத்துக்கிறாங்க அவங்க எவ்வளவு முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்றது. சரிக்கா, இந்த கட்டிடத்துல அதிநவீன சொகுசு வீடு, அப்புறமா அலுவலகங்கள், அப்புறமா உலகத்தில் மிக உயர்வான வான ஆராய்ச்சி நிலையம், அதாவது வானிலை அறிக்கையெல்லாம் நமக்கு வந்து நம்ம இங்கே எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த சவுதிலையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய வானிலை அறிக்கை அப்படின்றது எதுவுமே கிடையாதான். ரொம்ப சின்ன சின்னதாக அங்கே தலைக்கிற தகவலை வச்சு தான் சொல்லுவாங்களாம். இருந்தாலுமே நம்ம இன்னும் மேலே கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா வேல்டிட்ட ரொம்ப ரொம்ப பெருசான ஒரு வானிலை ஆராய்ச்சி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு நல்ல ஒரு வானிலை ஆராய்ச்சியும் இதுக்கு தயார் பண்ணுறதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு அலுவலகங்கள் இருக்குது, அதிநவீன சொகுசு வீடுகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொகுசு வீடுகள்னால் உள்ளே வீடு கிடையாது, அதாவது இந்த ரூம்ஸு வந்து தங்குறவங்க இது பண்ணுறது. இது கூட இல்லாமல் அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஹெலிபேடு, ஹெலிபேட் சொல்ல பாருங்க, ஹெலிபேடு மாதிரியான ஒரு வடிவத்தில் ஸ்விம்மிங் பூல் அந்த இடத்துல, இந்த மாதிரியான ஒரு கட்டிடக்கலையுமே அவங்க வச்சுருக்காங்க.
0: சரி ஓகே, இது என்ன ஒரு சுற்றுலாத்தலமா, எல்லாரும் போய் பார்க்கலாமா?
1: சுற்றுலாத்தலம் தான், நீங்கள் கேட்டது இப்போ சரிதான். சில வருடங்களுக்கு முன்னாடி இது வந்து நிறுத்தப்பட்டுச்சு. இதோட பணிகள் வந்து இவ என்ன எதுக்கு நிப்பாடப்பட்டுச்சு அப்படின்னா, ஏன்னா இதை வந்து அப்படின்னா புர்ஜ் கலிஃபாவோட ஒரு அமைப்பை வச்சு தான் இதையுமே கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சவுதி அரேபியா, அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ்னு பொறுத்த வரைக்குமே பாலைவனங்கள் அதிகமான காற்றுகள் அடிக்கும், அப்புறமா ஒரு சில நேரத்துக்கு மழை கூட அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதாவது என்ன சொன்னாங்களே, ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே ஒரு நாளில் பெஞ்சிச்சு.
0: கண்டிப்பாக
1: அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது தாக்கங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை தாண்டி நல்லா ஸ்டெபிளாக நிற்கிறதுக்காண்டியான ஒரு அமைப்பை வந்து புர்ஜ் கலிஃபாவோட கொடுத்துருப்பாங்க. அந்த அமைப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது புர்ஜ் கலிஃபா கம்பெனி கட்டின கம்பெனி தானே இதையும் கட்டுது, அதனால அந்த அமைப்பை இதையும் கொண்டு வரதுனால என்ன வாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணாங்களாம். அதில் வந்து கொஞ்சம் கலவரத்தினால இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கப்பட்டு
0: வீடுகளில் குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ண ஒரு டூலாக தான் இந்த பயம் அப்படிங்கிறது பயன்பட்டு இருக்கு. இது ஏன் தவறு அப்படின்னு சொல்கிறேன்னா, குழந்தைகளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சு பேரண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய பதட்டமும் பயமும் தான் வந்து அதிகமாகுமா. ஸோ தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத பயந்து அந்த ஒரு தப்பையே மறைக்கிறதுக்குமே வந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து போக போக பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது, பேரண்ட்ஸோட ஃப்ரீயாக பேச தயக்கப்படுறது, கடைசியில் பேரண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் கடைசியில் காணாமல் போயிடுமா. அந்த ஒரு பயமுறுத்துறதுக்கு பதிலாக குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற ரூல்ஸ் அப்படிங்கிறத வச்சு கொஞ்சம் கண்டிப்போட வந்து நடந்துக்கிட்டாலே போதும். தவறு செஞ்சாங்க அப்படின்னா அதோட விளைவுகளை புரிய வச்சு அவங்கள வந்து வழி நடத்தலாம். ஏன்னா வந்து பயம் தரக்கூடிய விஷயங்களை வந்து சொல்றதை விட அவங்களுக்கு வந்து ஒரு பாசம் மூலமா சரியான விதிமுறைகள் கண்டிப்பு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அவங்களுமே வந்து வாழ்க்கையில இன்னும் சில மாற்றங்கள் எல்லாமே வந்து அடைவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா இந்த ஒரு பயம் அப்படிங்கிறது டெம்பரரியான ஒரு விஷயமா தான் இருக்கும், ஆனா புரிதலால வரக்கூடிய ஒழுக்கம் தான் காலங்காலமா நீடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: துபாய் உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:46 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது.

0: நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியோட கடைசி ஒரு குட்டி தகவலோட இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: நம்ம இந்த ஜிட்டாதவரை பத்தி தெரிஞ்சுட்டாச்சு. இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா, இந்த சவுதி அரேபியா பார்த்தா அப்படின்னா நிறைய வகையான பில்டிங்ஸ் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக கட்டிட்டு வராங்க. பில்டிங்ஸ் மட்டும் தான் கட்டுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, வாகனங்களையும் கட்டிட்டு வராங்க. அதாவது வித்தியாசமா என்ன மாதிரி வாகனங்கள் கட்டுறாங்க அப்படின்னா, ஷிப்பு அப்படின்ற ஒரு ஷிப்பை கட்டிக்கிருக்காங்க. அதாவது த பேஞ்சியஸ் அப்படின்ற ஒரு ஷிப்பு. இதை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆமை வடிவத்துலையும் கட்டிட்டு வராங்க. ஆமை வடிவத்தில் அதை செஞ்சே முடிச்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ட்ராவலிங்கில் தான் இருக்குது. இருந்தாலும் அதோட தகவலை இன்னும் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நான் என்னைக்காச்சும் அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன்.
0: சரி, ஓகே. அந்த ஒரு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வியாழக்கிழமை ஆயிடுச்சு, அதனால என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க நம்மளோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கே பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, கால் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 709-443-9999 அப்படிங்கிற நம்பர் தான். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட குழந்தைங்க பேசணும்னு ஆசைப்பட்றாங்களாம், ஒரு குட்டி கதையோ இல்லை நம்ம ஜான் மாதிரி ஜாபீர் தம்பி மாதிரி ஒரு குட்டி தகவலோ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 2 மணி நேரம் ஜாலியாக பேசிட்டு கேமும் விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றோட வேகம் 8 கிலோமீட்டர்லேருந்து 18 கிலோமீட்டர் வரை தென்கிழக்கு அப்புறம் தெற்கு திசையிலிருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புமே இல்லை, அதனால ஜாலியாக தான் இருக்கலாம். இது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னைக்கு மழை வர்ற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சாலும் இன்னைக்கு வராது அப்படிங்கிற ஒரு தகவலோட உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர். இணைஞ்சிருக்கீங்க இது கடலோசை FM 90.4.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12
2: நான் சொல்லவா? 21
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருனே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்ததில்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் திவோன். நம்மளோட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த, அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெற்றோர்கள் நம்மளோட அம்மா அப்பாவை அதிகமாக படிக்க வைக்கல. ஏன், 100%-90% பெற்றோர்கள் நம்மளிடையே படிக்காம தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அதாங்க நம்மளோட பெற்றோர்கள், நான் படுற கஷ்டத்தை என்னுடைய குழந்தை படக்கூடாது அப்படின்றதுக்காக 100%-90% பெற்றோர்கள் இப்போ அப்படியே நேர்மாறாக படிக்க வைக்கிறாங்க அவங்களுடைய குழந்தைகளை. ஒரு கட்டத்தில் பெண் குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு மட்டுமே அனுப்பிட்டு அதுக்கப்புறமா கல்லூரிக்கு அனுப்பாமல் நிப்பாட்டினாங்க. ஆண் குழந்தைகளை ஓரளவுக்கு படிக்க வச்சாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரையுமே சம அளவில் படிக்க வைக்கணும். இந்த பிள்ளை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்குதா, என் மகளும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்மளோட பகுதிகளில் பெற்றோர்கள் வந்துட்டாங்க. ஆனால் பெண் குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் திருமணம் ஆனதுக்கப்புறமா வேலைக்கு போகிறதில்ல. ஏன், வேலைக்கே அதிகமாக போகிறதில்ல அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே அவங்களுடைய மனைவிகளாக இருந்தாலும் சரி, அவங்களோட மகள்களாக இருந்தாலும் சரி, படித்தது போதும் அப்படின்ற மாதிரி நிப்பாட்டு.

வேலைக்கெல்லாம் போவேணாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய கடல் சார்ந்த படிப்புகள் அப்படின்ற ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, டாக்டருக்கு படிக்கிறாங்க, என்னதான் சொன்னாலும் கூட நம்ம இருக்கிறது நெய்தல் பகுதி தான். அப்போ நெய்தல் பகுதி சார்ந்த ஒரு படிப்பை நம்ம ஏன் படிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கடல் சார்ந்து நிறைய படிப்புகள்லாம் இருக்குது. நிறைய பேர் நம்மள தெரிஞ்ச கூட இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கடல் சார்ந்த படிப்புகளுக்கான விழிப்புணர்வு அப்படின்றது இருக்குதா, அதை தான் இன்னைக்கான கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வள்ளூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனர்கள்

குட்டி சாத்தாட வந்திருக்கா தங்கம் வச்ச வெள்ளி பெட்டி தாலி கொடி போட்டு வப்பா மாமே மாமே என் தங்கத்து

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய

0: நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்போ நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. அவங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமாக ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துகிட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியாக இருக்குது. இப்போ என் மச்சான் கூட எங்கள் ஊர்லேயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியாவில் வந்த ஒரு ஆடை பார்த்து தான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம் கற்றுக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியாவில் நிறைய இருக்குது.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனால் இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ட்.

0: நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு. அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
1: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
2: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம். ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம். அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
6: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
7: என் பேர் கவின், பாமல்ல இருந்தது.
6: இப்போ நம்மளோட பகுதிகளில் முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் காலேஜுக்கெலாம் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது கிடையாது, அவங்கள படிக்க வச்சதும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருமே அவங்க குழந்தைங்களை வந்து வெளியில் போய் படிக்க வைக்கணும், நிறைய படிக்கணும் அவங்க அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் வந்து நம்மளோட மீன் வளத்துறை, மீன் வளம் சார்ந்த, கடல் சார்ந்த படிப்புகள் எவ்வளோ தூரத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க?
7: இப்போ கடல் சம்மந்தப்பட்ட படிப்புனா பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் இருக்குது, மெரைன் படிப்பு இருக்குது, மெரைன்லேயே ஏகப்பட்டது இருக்குது, மெரைன் இன்ஜினியர் இருக்குது, மெரைன் டெக் இருக்குது, STCW அது மாதிரி ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி கடல் வந்து மேற்பரப்பில் உள்ளது இருக்குது, கடல் உள்ளக்கு போய் ஆராய்ச்சி பண்ணுறது இருக்குது, அந்த ஸ்கூபா டைவிங்கு இந்த மாதிரி கடல் அகலாயிராய்வு துறை உள்ளது அது இருக்குது. அப்புறம் கடற்படை டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஃபிஷரிஸ்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ அதுலேயும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஏடி ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கு படிக்கலாம். அதில் ஏடியிலே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்குது.
6: இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு நம்மளோட பகுதியில் வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே சூஸ் பண்ணுறது என்னென்னா, அந்த கப்பலுக்கு படிக்க போகிற மெரைன் இன்ஜினியரிங்கோ இல்லைனா வந்து சமையல் கலைக்கான அந்த கப்பலுக்கு படிக்கிற ஒரு கோர்ஸ் இருக்கும், அது 6 மந்த்துக்கு உள்ளது, அது படிச்சுட்டு அதுக்கப்புறமா கப்பலுக்கு உடனே ஏறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை மட்டுமே ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க?
7: இதை மட்டும் ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னா, இதனால் இதில் ஈஸியாக நம்ம நுழையிற மணி உள்ள டிபார்ட்மெண்ட்னால் இது ஒன்று தான். ஏன்னா நம்ம கடற்படை சார்ந்து வாழ்ந்த மக்களுக்கு ஈஸியாக உள்ளே போகிறதுக்குள்ள டிபார்ட்மெண்ட் இது ஒன்று மட்டும்தான், அதனால் இது அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க மக்கள்.
6: இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஏடி, அதுக்கப்புறம் ஸ்கூபா டைவிங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது, டெக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாருக்குமே?
7: என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸில் உள்ள படிக்கிறவங்க மக்கள் அது மட்டும் ஆர்வப்பட்டு அதிகமாக படிக்கிறது இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து நிறையா காசை செலவழிக்க வேண்டியிருக்கு. இப்போ நமக்கு வந்து கவர்மெண்ட்லேயே நிறையா சீட்டு கொடுத்து உதவுனா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா தனியாரில் படிக்கிறவங்க இருந்தால் இப்போ வருஷத்துக்கே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது நிறையா இருக்குது, எல்லாத்துலேயும் 2 லட்சம் 3 லட்சம் ஒரு இயருக்கு கட்டி படிக்கிற மாதிரி இருக்குது. இதே கொஞ்சம் கவர்மெண்ட் மூலிமா கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும். கவர்மெண்ட் மூலிமா உள்ளது இருக்குது, ஆனால் அது வந்து கொஞ்சம் கம்மியாக உள்ளது தான் இருக்குது. அதில் போனோம்னா நம்ம ஸ்டார்டிங் சம்பளமே 30,000 இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் போய் கடல் மேலே கிடந்து கஷ்டப்படுறமான இருந்தால் ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வேணா கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை சம்பாதிக்கணும், அதில் உள்ளது கஷ்டம் இருக்குது எல்லாம் இருக்குது. அதனால் நிறைய பேர் இந்த இதை சூஸ் பண்ணுறது.
6: உங்களுக்கு இதை பற்றி படிக்கணும் அப்படின்ற ஆர்வம்லாம் இருந்துச்சா? இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய படிப்புகள்லாம், ஸ்கூபா டைவிங் இருக்குது, கடலில் போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான அந்த படிப்புகள்லாம் இருக்குது, மெரைனில் ஃபிஷரிஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து இந்த படிப்பு நான் எடுத்து படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது இருக்கா?
7: எனக்கு மெரைன் போகிற ஆசை தான் இருந்துச்சு, ஆனால் குடும்ப சூழ்நிலை போக முடியல. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்ற எந்த துறையில் படிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம ஏஜ் வந்து எவ்வளோ ஏஜ்னாலும் படிக்கலாம், கடைசி 60 வயசு வரைக்கும் கூட படிக்கலாம். இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் 24 வயசு வரை தான் அலோட். மெரைனுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, கப்பல் படைத்தொழில் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு நேவி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அகலாறுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் 24 வயசுக்குள்ளே இருந்து நம்ம படித்து முடித்தா மட்டும்தான் அந்த துறைக்குள்ளே நம்ம போக முடியும். ஸோ அதனால்

0: ரொம்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. சரி,
1: கண்டிப்பாக படிங்க, நம்மளுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
0: ரொம்ப நன்றி.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பாம்பலன் பேசுறேன். என் பேர் ராஜீவ்.
2: நம்மளோட பகுதிகளில் முன்னாடி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யாருமே மேக்ஸிமம் படிக்கல அதிகமாக. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து நம்மளோட குழந்தைங்களை கண்டிப்பாக படிக்க வச்சிடணும், அட்லீஸ்ட் ஒரு டிகிரி வாங்கி வச்சிடணும் அப்படின்றதில் முனைப்பாக இருக்காங்க. கண்டிப்பாக படிக்கவும் வைக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட படிக்க வைக்கிறதுக்கான பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் நம்ம கடல் சார்ந்த படிப்புகளுக்கான விழிப்புணர்வு எவ்வளவு தூரத்துக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க?
3: ரொம்பவே கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட மக்கள் வந்து கடலுக்கு போகணும், அதோட சாப்பிடணும், கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்களே ஒழிய படிச்சு வைக்கிறாங்க. என்ன படிக்க வைக்கணும்னு தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஒருத்தன் அந்த குடும்பத்தை வந்து படித்தான்னா அவன் படிச்சிருக்கே நல்லா தெரியும், இது நமக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமா இல்லை வேலைவாய்ப்பு கிடைக்காது அவர் சொல்லணும். படிச்சுட்டு இருக்க சொல்லணும், இந்த இடத்துக்கு படிக்க வைங்க, அவனுக்கு கண்டிப்பாக நாலேஜ் இருக்கும், அவன் வந்து பெரிய ஆள் ஆயிடுவான்னு சொல்லி அவர் சொன்னால் தான் இதை நம்ம மக்களுக்கு புரியுது. சரிங்களா? ஒன்று, நம்ம வீட்டில் இருக்கணும் இருக்கணும், இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கணும் இருக்கணும். ஏன்னா அந்த நாலேஜ் இப்போ தான் வளர்ந்து வருது, அது படிப்படியாக தான் முன்னேற முடியும். ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இங்கே.
2: எதனால அதிகமாக அந்த படிப்பை எடுக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
3: அதுக்கு நாள் ஆகுதுல்ல, 4 வருஷம் படிக்கணும், அப்புறம் அதை போய் தேடணும், எங்கே போய் மறுபடியும் போய் எக்ஸாம் எழுதணும், இதெல்லாம் விஷயங்கள் நிறையா இருக்குது. அது வரைக்கும் அவர் காத்திருக்கணும். இப்போ ஆனால் இப்போ ஐடியில் படிக்கிறோம், ஒரு இது முடிச்சுட்டு 3 வருஷம் முடிச்சுட்டு உடனே ஐடி போகிறோமா, 6 மாதத்தில் படித்தா ஒரு வேலை கிடச்சிடும். இது 4 வருஷம் படிச்சுட்டு அப்புறம் போய் எக்ஸாம் எழுதணும், இதனால தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அதனால சுற்றுப்புறத்தில் ஏடி எவ்வளோ ஆகும், இந்த கவர்மெண்ட்டோட சூழலுக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட இடம் தான் இருக்குது. கடல் பெருசாக இருந்தாலும் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு வந்து சுருக்கணமான இடங்கள் தான் இருக்குது. அவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு ஆள் வரணும். அந்த மாதிரி சொன்னேன், அதை மாற்றுறதுக்கு 4 ஆகும், நம்ம போய் மாற்றி இதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வரதுக்கு 4 ஆகும். அதனால இதில் வர மாட்டாங்க, அவங்கள அதை சரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது. இது படி உனக்கு வந்து ஃப்யூச்சரில் சரியாகும்னு சொல்கிற அளவுக்கு ஏற்றி சொல்கிற அளவுக்கு ஆளும் கிடையாது அந்த குடும்பத்தில். அதனால இப்போ மாறி போயிட்டே இருக்கு. சீக்கிரமாக ஒரு காலேஜ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், ப்ரைவேட் காலேஜோ கவர்மெண்ட் காலேஜோ வந்துட்டால் இது கொஞ்சம் தெளிவாக ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுதான் மெயினாக இருக்குது, காலேஜ் தான் மெயின். இங்கே அந்த காலேஜ் ஓப்பன் பண்ணி இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு கூடுதலாக கொடுத்து அப்புறம் வந்து இதை உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வேலை கிடைக்கும், இவ்வளோ சம்பளம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னால் மக்கள் நிறையா வந்து அதில் பயன்படுறதுக்குண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த ஒரு மக்களுக்கு முதல்ல என்ன கிடைக்கும்னு சொல்கிற அதெல்லாம் மட்டும்தான் மெயினாக இருக்காங்க. படிக்க வச்சா நம்ம 3 லட்சம் 4 லட்சம் சேர்த்து படிக்க வைக்கிறோம். நான் படிக்க வைக்கும்போது இந்த சூழ்நிலை மாறும்போது நம்ம மகன் 3 லட்சம் செலவழிக்கிறோம், அவன் மாசம் 20,000 கொண்டு வருவான், 25,000 கொண்டு வருவான், அவன் ஃபியூச்சர் சரியா வந்திருந்தது முன்கூட்டியே தெரிஞ்சுன்னா எல்லாமே சரி பண்ணலாம். முன்கூட்டியே தெரியாதனாலதான் இதுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க.
2: இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளோட பகுதியில் கடல் சார்ந்து படிக்கிற அதிகபட்சம் நிறைய பேர் படிக்கிற படிப்பு வந்து பார்த்தோம்னா மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய படிப்புகள் தான் படிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க?
3: அதெல்லாம் உடனே சேலரி கிடைச்சிடும் இதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, இவ்வளோ நீ படிச்சின்னா 3 வருஷம் படிச்சின்னா உனக்கு இந்த இடத்துல சேலரி கிடைக்கும், நாங்களாச்சு உனக்கு வேலை வாங்கி தருவது, இவ்வளோ சம்பளத்தில் நாங்கள் வேலை வாங்கி தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்மாக சொல்கிறாங்கல்ல, அதனால எவ்வளோ செலவழிச்சாலும் படிக்க வச்சுருவாங்க. அதுதான் காரணம். இது 4 வருஷம் படித்து எப்போ வேலை கிடைக்குமோ அப்படிங்கிற கணக்கு போகும்போது சொல்ல முடியாதுல்ல, சம்பளம் எவ்வளோ சொல்ல மாட்டாங்க, அதனால அதை நினைப்போட மறந்துட்டு மறை இடத்துக்கு போயிடுறாங்க. இதுதான் காரணம்.
2: ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: நன்றி ஐயா.
2: கடல் சார்ந்த படிப்புகளை எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட இருக்குதா அப்படின்றதான் கேள்வியாக கேட்டுட்டு இருந்தோம். பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபுவன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். கடல் இந்த உலகத்துல 70% இருக்குதுங்க. கடல் உருவானதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டமே இருக்குது. முதல் உயிரினம், முதல் ஆக்சிஜன், முதல் நீர்த்துளி, இப்படி எல்லாமே கடல்ல தான் உருவாகி இருக்குது. ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? கடல் உருவாகிறதுக்கு பல மில்லியன் ஆண்டுகள் இந்த உலகத்துக்கு தேவைப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா கூட கடல் நிம்மதியா இல்ல, ஐசேஜ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூமி முழுவதும் பனி படர்ந்து போயிட்டு பூமியில இருந்து அந்த ஐஸ் எல்லாம் உருகி போனதுக்கு அப்புறமா கடல்ல முதல் உயிரினம் அப்பதான் தோன்றுச்சான். இப்படி கடலை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கு பேரு தான் ஓஷனோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கடலியல். இதை பத்தின படிப்புகள் இன்னைக்கு நம்மளோட உலகத்துல நிறையவே இருக்குது. அந்த படிப்புகள்லாம் என்னென்ன, அதுக்கு என்ன வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், நம்மளோட தமிழ்நாடுல இருந்து ஏதாவது காலேஜில் இந்த படிப்புகளை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் சொல்ல போகிறேன். பாட்டுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். எப்பயுமே கடல்ல போகக்கூடிய ஒரு கப்பலை பார்த்தோம்னா நம்மள நிறைய பேருக்கு தோணும், இந்த கப்பலை எல்லாம் நான் கேட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு படிப்பு தான் நேவல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கடற்படை கட்டிடக்கலை. இந்த படிப்பு நீங்க படிச்சீங்க அப்படின்னா கப்பல் கட்டிட கலைஞரா மாறலாம், கடல் பொறியாளரா ஆகலாம், சர்வேயர் ஆகலாம், வடிவமைப்பு பொறியாளர் ஆகலாம், ஏன் கப்பல் கட்டுறவங்களுக்கு ஒரு ஆலோசகரா கூட ஆகலாம். இதை நீங்க படிக்கிறதுக்கு நிறைய அமைப்புகள் இந்தியாலே இருக்குது. முதல்ல பாத்தீங்கன்னா IMU, அதாவது இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறமா அமெட், IIT மெட்ராஸ், சாம்ஸ், HIMT, இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களில் உங்களுக்காக இந்த படிப்புகளை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை படிச்சுட்டு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு போகலாம், அது மட்டும் இல்லாமல் நீங்களே சொந்தமாக ஒரு தொழில் முனைவோராக கூட மாறலாம். சரி, நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி என்ன அப்படின்றதையும் அதில் ஆஃபர் பண்ணக்கூடிய படிப்புகள்லாம் என்னென்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டே, மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம், இதுதான் நம்மளோட தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய மீன்வள பல்கலைக்கழகங்கள்ல ஒண்ணு. இளநிலை படிப்புகள்ல தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில நிறைய படிப்புகள் இருக்குது. முதல்ல BFSC, அதுக்கப்புறமா பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறமா பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, அதுக்கப்புறமா ஃபிஷரிஸ் நாட்டிக்கல் டெக்னாலஜி, BBAல ஃபிஷரிஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறமா BO படிப்புகள் இருக்குது. முதுநிலை படிப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா அக்வா கல்ச்சர், அக்வாட்டிக் அனிமல் ஹெல்த், ஃபிஷரிஸ் எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரியான படிப்புகளை ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா PhD, அதாவது முனைவர் பட்டம் பெறதுக்கான வாய்ப்புகள்லையும் நிறைய படிப்புகளை வந்து மீன் வளம் சார்ந்து டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீனவ குழந்தைங்களுக்கு 5% இடஒதுக்கீடும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லை பிரச்சனையால் சுடப்பட்ட மீனவர்களுடைய வாரிசுகளுக்கும் இதில் இடஒதுக்கீடு ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. அதனால இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்து உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை தேடிக்கலாம். இந்த கருத்தோடையே இன்றைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசைஎஃப்எம் 90.4.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: ஓடியாடி களைச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு சரித்ரா தீபன் எழுதின யாவும் சில காலமே. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைக்குள்ள நுழையலாமா? சங்கொலியும் பேண்டு வாத்தியமும் ஊதுபத்தி அப்புறம் பூக்களோட வாசமும் கலந்து அந்த தெருவையே நிறைச்சிருந்துச்சு. வார இதழ் ஒண்ணு புரட்டிட்டு இருந்த புனிதாவ கொஞ்சம் கோபத்தோட பூபதி பார்த்தாரு. ஏங்க அப்படி இருக்க? 2 வாரம் முன்னாடி உடம்பு முடியாம இருந்ததெல்லாம் உனக்கு மறந்து போச்சா என்ன? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. சாப்பிட சொன்னாலும் ரொம்ப பிகு பண்ணிக்கிற. 10 வீடு தள்ளிதானே இறப்பு வீடு. எடுக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னா என்ன அர்த்தம் கா? அப்படி இல்ல தம்பி, அந்த துரசிங்க அண்ணனுக்கு நான் செலுத்துற அஞ்சலி தான் இது. உனக்கு நான் சொல்றது புரியுதா புரியலையாக்கா? துர அண்ணனோட மகன் மருமகள்லாம் வீட்டு பின்கட்டுல போய் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல போய் ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ இப்படி சாதாரணமா சொல்லிடலாம், ஆனா என் மனசு அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குதே. புனிதா வீட்டோட வேன் ஆட்டோ ஓட்டுற டிரைவர் தான் பூபதி. புனிதாவோட வலது கை இடது கை எல்லாமே பூபதி தான். புனிதாவா அவங்க கூட பிறக்காத அக்காவா தான் இந்த நொடி வரைக்கும் பாத்துட்டு இருக்காரு. அதான் உரிமையா அவரு எப்பவுமே அவங்கள அக்கா அக்கான்னு கூப்பிடுவாரு. அக்கா உடம்ப கெடுத்துக்காதக்கா, நமக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா பாக்க யாரும் இல்லக்கா. யார் எப்படியோடா, ஆனா நான் அப்படி இல்ல. இது என் வீட்டு பெரியவங்க சொல்லி கொடுத்த பழக்கம். சொந்தக்காரங்களோ ஒரு தெருவை சேர்ந்தவங்களோ யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பாடியை எடுக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட என் பல்லுல படாது. இந்த துரன்ன நம்ம வீட்டை கடந்து போறப்பெல்லாம் சாப்பிட்டியாமா நல்லா இருக்கியாமான்னு 2 வார்த்தை பேசாம போக மாட்டாரு. போடா உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிட்டுட்டு வா, என்னால முடியாது. ஆமாக்கா எனக்கு வயிறு செம்மையா பசிக்குது, என்னால எல்லாம் பசி தாங்க முடியாது, நீ இப்படியே இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பைக் கிட்ட பூபதி போயிட்டாரு. வாசல்ல படுத்து கிடந்த நாய்க்குட்டியோட தலைய வரடி கொடுத்தபடியே உட்கார்ந்திருந்த புனிதாக்கு 1000 கவலைகள் முகத்துல தோஞ்சபடி இருந்துச்சு. டே பூபதி, ஒரு நிமிஷம் நில்லுடா, இந்த டைகரை கொஞ்சம் வந்து பாரு. எதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கிறான். 3 நாளா சரியான நடமாட்டமே இல்ல. துரு துருன்னு ஓடிட்டு இருக்கிற குட்டியில இப்ப படுத்த படுக்கையா கிடக்குது பாரு. நீ ஆட்டோல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் ஒரு ஊசி போட்டுட்டு வாடா. எக்கா இப்படி அநியாயத்துக்கு நல்லவளா இருக்காதக்கா. இப்ப நீ என்ன சொல்ல வர? என் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போச்சேன்னு சொல்லாம சொல்ல வரியோ? அக்கா என்னக்கா பெரிய வார்த்தைலாம் பேசுற? போடா போ, நான் இன்னும் இந்த உலகத்துல இருந்துட்டு தான் இருக்கேன். ஒத்தையா என் பொண்ணுங்களை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? சாமானிய பொண்ணுங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம் தம்பி, அத மறந்துடாத அப்படின்னு உரிமையா புனிதா பேசும்போது பூபதியால அவங்க அக்காவோட வார்த்தைகளை மறுத்து பேசவே முடியல. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா? இதமான பாடல்களை தொடர்ந்து என்ன

0: சம்மர் ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: யாவும் சில காலமே அப்படின்ற கதைய கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். என்னடா அப்படி பாக்குற, சாமானிய பொண்ணுங்களுக்கு தன்னம்பிக்கையும் மனசுல ஈரமும் அதிகமா இருக்கும். அன்புக்காக தங்களோட சுய கௌரவத்தை விட்டு பல படிகள் இறங்கி வரவும் தெரியும். தன்னம்பிக்கையா தலை நிமிந்து வாழணும்னு எல்லாரையும் எதிர்த்து போராடவும் தெரியும். அதனாலதான் என்ன மாதிரியான பொண்ணுங்க வாழ்ற இடங்கள்ல எல்லாம் விதை போடாமலே செடிகள் முளைக்குது. வசனம் பேசுறேன்னு நினைக்காத, வாழ்க்கையில நிறைய பட்டிருக்கேன், அதான் பேசுறேன் அப்படின்னு புனிதா சொல்லும் போது அவங்க அக்காவையே ஆச்சரியமா பார்த்தபடி நின்னுட்டு இருந்தாரு பூபதி. பாத்து பாத்து வாய்க்குள்ள ஈ போயிட போது, போ போ ஆஸ்பத்திரிக்கு டைகரை கூட்டிட்டு போ அப்படின்னு புனிதா சொல்லவும் பூபதி அந்த நாய்க்குட்டிய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டாரு. கொஞ்ச நாளும் ஆச்சு. புனிதா ஃப்ரீசர் பாக்ஸ், ஷாமியான பந்தல், அப்புறம் சேர் வாடகைக்கு விடப்படும் அப்படின்ற ஒரு போர்டு புனிதாவோட பக்கத்து வீட்டுல எல்லாருக்கும் தெரியற ஒரு இடத்துல மாட்டப்பட்டிருந்துச்சு. அந்த இடத்துல போர்டு மாட்டினாதான் எல்லார் கண்ணுக்கும் தெரியும்ன்றதுனால புனிதா அங்க மாட்டிருந்தாங்க. வாடகைக்கு சேரு, ஷாமியான பந்தல், அப்புறம் இன்னும் ஒரு சில பொருட்கள் எல்லாம் கொடுக்கற வேலைய புனிதா பாத்துட்டு இருந்தாங்க. பூபதி இங்க வாடா. என்னக்கா? பால அண்ணன் வீட்டு கொடுத்து விட்ட ஃப்ரீசர் பாக்ஸ் வந்துருச்சா? ஆ வந்துருச்சுக்கா. சேர்லாம் கரெக்டா வந்துருச்சா? 48 சேர் போனுச்சு. கரெக்டா எண்ணிட்டியா? அதெல்லாம் எண்ணிட்டேங்க்கா. சரி, பால அண்ணனுக்கு என்னாச்சு? குடி பழக்கம் தான், குடி குடிய கெடுக்கும்னு சும்மா அவ சொல்றாங்க. ஊத்தி குடிக்கும் போது ஒன்னும் தெரியாது, குடிச்சதுக்கு அப்புறம்லாம் அதோட பின் விளைவுலாம் இருக்கு. அதான் அல்பாயசில போயிட்டாரு. சரி அதை விடுறா, புரியறவங்களுக்கு புரிஞ்சா சரி. இங்க குடிக்கிற பழக்கத்தை எத்தனையோ பேர் விடவே மாட்டேங்கிறாங்க. உடம்பு கெட்டு போயிரும், முடியாம போயிரும்னு தெரிஞ்சும் எத்தனை பேர் குடிக்கிறாங்க தெரியுமா? அவங்க குடும்பத்தை பத்தி நினைச்சு பார்த்தா குடிக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு வரவே செய்யாது. விடு, புரியறவங்களுக்கு

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.

அலைபாயுதே நிகழ்ச்சி. அக்கா, நம்ம கிட்ட ஒண்ணு கேக்கணும். 2 மாசம் முன்னாடி விநாயகர் புறத்துல இருந்த வேலம்மா இருக்காங்களே, அவங்க தவறி போனப்ப கூட நீ 10 பைசா வாங்கலேக்கா, ஏன் அப்படி பண்ண?

நமக்கும் நாலு காசு வேணாமா? இங்க பாரு, தானிக்கு தீனி தானி, புரியுதா? கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய பண்ணணும். எல்லாரும் இங்க வசதியா ஒண்ணும் வாழ்ந்துடல. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணோம்னா நாளைக்கு நமக்கு ஒரு இக்கட்டு வரும்போது அந்த உதவி நம்மள காப்பாத்தும். நீ நினைக்கலாம், எல்லாத்தையும் இந்த அக்கா ஈஸியா தூக்கி கொடுத்துருத, ஏன் இப்படி பண்றாங்கன்னு உனக்கும் தோணலாம். ஆனா உனக்கு அந்த அம்மாவை பத்தி தெரியுமா? ஒரு காலத்துல அந்த அம்மா பெரிய ஃபைனான்சியர். சுத்து வட்டார ஏரியா முழுக்க அந்த அம்மா கிட்ட காசு வாங்காதவங்க யாருமே இல்ல. ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவசரத்துக்கு அந்த அம்மா தான் பேங்க். நானும் என்னோட ரெண்டு குழந்தைங்களோட வெறும் கையோட இந்த ஏரியாக்கு வந்தப்ப வேலம்மா தான் எனக்கு தெய்வமா நின்னாங்க. இதோ இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் தொழில நடத்திக்கிட்டு இருந்த லாசரன் இருக்காருல்ல, அவர் விலைக்கு விக்கிறாருன்னு தெரிஞ்சதும் வேலம்மாக்கா தான் இதை நீ வாங்கி நடத்துன்னு எனக்கு ஐடியா கொடுத்தாங்க. அந்த அம்மா கொடுத்த ஐடியா தான் இன்னைக்கு என்னை கௌரவமா வாழ வச்சிட்டு இருக்கு அப்படின்னு புனிதா சொல்லும் போது, அவங்க தம்பியான பூபதிக்கு இவ்வளவு நடந்திருக்கா நம்ம அக்கா வாழ்க்கையில அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பொழுது விடிய காலையில எந்திரிக்கும் போதே புனிதாக்கு தலைசுத்தல் அதிகமா இருந்துச்சு. பிரஷருக்கு சரியான மாத்திரை எடுத்துட்டு வந்தாலும் அடிக்கடி இப்படி தலைசுத்தல் வந்துட்டே இருந்துச்சு. பெரிய பொண்ணு வர்ஷா மதுரையில இருக்காங்க, சின்ன பொண்ணு தீபா ஊட்டி பக்கத்துல இருக்காங்க. தீபாக்கு ரெண்டாவது குழந்தை உண்டாகி இருந்துச்சு. அவங்கள போய் பாக்குறதுக்கு கூட புனிதாக்கு உடம்பு ஒத்துழைக்கல. பொண்ணுங்களை பாக்கணும்னா வீடியோ கால்ல தான் தினமும் பாத்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு கூட புனிதா அவங்க பொண்ணு கூட போன் பேசிட்டு இருக்கும் போது குரலை வச்சே அவங்க பொண்ணு நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்மா, உனக்கு உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன், உன்னோட தொழிலெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு என் கூட கொஞ்ச நாளைக்கு வந்து இரு அப்படின்னு அவங்க பொண்ணு சொன்னதும் பாசத்தோட புனிதா வரவே மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. தனிமை வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா பழகி போச்சு. யாராவது சூடா ஆவி பறக்க மணக்க மணக்க ஒரு காஃபி போட்டு தந்தா கோயில் கட்டி கும்பிடலான்றது போல அவங்களுக்கு ஆயாசமா இருந்துச்சு. அந்த தெருல ஒரு டீ கடையும் இருந்துச்சு. யாரையாச்சும் அனுப்பி டீயோ காஃபியோ வாங்கி குடிக்கலான்ற எண்ணத்துல அன்னைக்கு புனிதா வாசலுக்கும் வந்தாங்க. அப்போன்னு பார்த்து பைக்ல ஒரு கல்யாணம் ஆன தம்பதிகள் சந்தோஷமா போயிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் புனிதாக்கு ஏக்க மூச்சு வந்துச்சு. அந்த அந்யுன்னு வாழ்க்கை அவங்களும் ஒரு காலத்துல வாழ்ந்தாங்கன்றத நினைக்கும் போது புனிதாவோட எண்ணங்கள் அவங்கள கடந்த கால வாழ்க்கையை நோக்கி கூட்டிட்டு போச்சு. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆக போதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். இதமான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அன்பு உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. கடல் ஓசை FM 90.4 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. புனிதாவை இளங்கோ அவர் இதயத்துல சுமந்தபடி அலைஞ்சாரு. ரெண்டு பேரோட சொந்த ஊருமே பழனி, ஒரே ஏரியா வேற. புனிதா முழுசா 10வது கூட தாண்டல. இளங்கோ டிகிரியை முடிச்சுட்டு வேலையை தேடினபடி அவங்கள ஒரு தலையா விரும்பிட்டு இருந்தாரு. புனிதா பிளஸ் டூ படிக்கிற வரைக்கும் இளங்கோ அவங்க கிட்ட எந்த விதத்திலயும் போய் அவங்கள பிடிச்சிருக்குன்ற விஷயத்த சொன்னதே கிடையாது. பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் தான் இளங்கோ தன்னை விரும்புற விஷயமே புனிதாக்கு தெரிஞ்சிச்சு. ஆரம்பத்துல இளங்கோட காதல ஏற்க மறுத்த புனிதா அவரோட நல்ல உள்ளத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவரை விரும்பவும் ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேர் வீட்லயும் இந்த விஷயத்த பத்தி பேசும்போது இருதரப்பு குடும்பமுமே முகத்தை காட்டி எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. இளங்கோ வீடு ஓரளவு வசதியானது, ஒரே பையன். கல்யாணத்துக்கு இளங்கோட வீட்லயும் சரி புனிதாவோட வீட்லயும் சரி சம்மதம் தெரிவிக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல ஊரை விட்டு வந்து கல்யாணம் பண்ணி சென்னையிலயும் அடைக்கலம் ஆயிட்டாங்க. தன்னை நம்பி வந்த பொண்ணை இமைக்குள்ள வச்சு பாத்துக்கணும்னு இளங்கோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாரு. இளங்கோட படிப்புக்கும் ஸ்டைலான இங்கிலீஷ்க்கும் நல்ல வேலையும் கிடைச்சிச்சு. ரெண்டு பெண் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா தேவதைகள் நடமாடுற வீட்டுல மகிழ்ச்சி அளவில்லாம கொட்டி கிடந்துச்சு. அந்த சமயத்துலதான் விஜயா கூடனான பழக்கம் இளங்கோக்கு ஏற்பட்டுச்சு. கணவனை பிரிஞ்சு ரெண்டு பிள்ளைங்களோட வாழ்ந்து வந்த விஜயா அவரோட ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு பொண்ணு. சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்குள்ள நெருக்கமான ஒரு உறவையும் ஏற்படுத்துச்சு. விஜயாவோட சொந்தக்காரங்க அவங்கள தலை குனிய வச்சு பஞ்சாயத்து பண்ணி அப்பவே இளங்கோவ விஜயாக்கு தாலி கட்ட வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் புனிதாக்கு என்ன பண்றது, எங்க போறது, எப்படி வாழ்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. வாழ்க்கையே வெறுத்து போய் இதுக்கப்புறம் வாழவே பிடிக்கலன்னு முடிவெடுத்த அந்த நொடியில தான் புனிதாவோட ரெண்டு பிள்ளைங்களும் உங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சாங்க. தனிச்சு விடப்பட்ட புனிதா அவங்க வீட்டுக்காரரோட ஒரு வார்த்தை கூட பேசாம அவர் முகத்தை கூட நிமிந்து பார்க்காம குழந்தைங்களோட வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. 20 வருஷம் எப்படியோ ஓடி போச்சு. தலை சுத்தலோட இப்போ தலைவலியும் மனவலியும் புனிதாக்கு நிறைய சேர்ந்து போச்சு. அதை நினைச்சு பார்க்கும்போது இப்ப நடந்தது போல புனிதாக்கு இருந்துச்சு. இவங்களாச்சும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அந்த பைக்ல போன தம்பதிகளை பத்தி நினைச்சிட்டு வீட்டுக்குள்ளதான் திரும்பிருப்பாங்க. கதவை திறந்துகிட்டு வாசல்ல பூபதி பரபரப்போட வந்தாரு. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா? இதமான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 யாவும் சில காலமே அப்படின்ற கதையை கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். பூபதி, ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லக்கா. சரி, கண்ணபுரம் வீட்டுல நேத்தே காரியெல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் சேர் பந்தெல்லாம் வரலையே. வரும்க்கா. நீ ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? அது சரி, உன் மாமாக்கு கேன்சர்னு நேத்து ஆஸ்பத்திரி போயிருந்திய, இப்ப எப்படி இருக்காரு? அவரை விடுக்கா, நான் பாப்பாவோட அப்பாவை பார்த்தேன். பாப்பாவோட அப்பாவா? நீ யார சொல்ற? புனிதாவோட முகம் சுருங்குச்சு. தெரியாத மாதிரி கேட்காதக்கா, உன் வீட்டுக்காரரு தான். என்ன, என் வீட்டுக்காரனா? அப்படி யாரும் எனக்கு இல்ல. பாவக்கா அவரு. டே, முதல்ல அந்த ஆளு யாருன்னே உனக்கு தெரியாது. நீ பார்த்தது கூட இல்ல. பார்த்தது இல்லதான், ஆனா இப்ப பாத்துட்டேன். ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் வார்டுல என் மாமாவோட பக்கத்து பெட்லதான் இருக்காரு. ஆள் பார்க்க ரொம்ப மெலிஞ்சு போய் யாருமே இல்லாம படுத்து கிடந்தாரு. மொபைல் போன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எந்திரிச்சு எடுக்க கூட முடியாம சிரமப்பட்டாரு. அத நான் தான் எடுத்து கொடுத்தேன். அப்பதான் அந்த மொபைல் ஸ்கிரீன்ல உங்க ரெண்டு பொண்ணுங்களோட போட்டோவும் இருந்துச்சு. நீ கூட எனக்கு அந்த போட்டோவை காமிச்சிருக்க. அதே போட்டோவை தான் அவரும் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட பேச்சு கொடுத்து பார்த்தேன், அப்பதான் தெரிய வந்துச்சு அவர் உன் வீட்டுக்காரர்னு. பூபதி, அந்த ஆளை பத்தி பேசாத. எங்களை வச்சு காப்பாத்த முடியாம பாதிலே விட்டுட்டு போனவன். அவன் எப்படி போனா எங்களுக்கு என்ன? இந்த கோபம்தாங்க எனக்கும் இருந்துச்சு. அவர் ரொம்ப காலமா தனியா தான் வாழ்ந்திருக்காரு. அந்த அம்மா அவரை எப்பயோ விட்டுட்டு போயிட்டாங்களாம். மன கவலையில துடிச்சுக்கிட்டு இருக்காருக்கா. சூழ்ச்சி பண்ணி அந்த அம்மா கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்காங்க. ஆனா 2 வருஷத்துல அந்த அம்மாவோட மொத புருஷன் வந்துட்டாராம். அதனால அந்த அம்மாவும் அவரு கூட போயிட்டாங்களாம். அப்போல இருந்து உங்க வீட்டுக்காரரு தனியாத்தான் இருக்காராம். உன் முகத்துல முழிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தன்னோட தப்ப நினைச்சு நினைச்சு குடிச்சு புகை பழக்கத்துக்குலாம் அடிமையாகி இப்ப கேன்சர்ல படுத்து கிடக்காரு. லிவர் கேன்சர் வேற, லாஸ்ட் ஸ்டேஜுக்கா. என்ன நம்பி வந்தவள குழந்தைங்களோட நிர்கதியா விட்டுட்டு வந்தேன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லி புலம்புனா இருக்கா. அவர் கண்ணுல தண்ணி தார தாரையா ஊத்துச்சுக்கா. நீ இப்ப இருக்கிற இடம் கூட அவருக்கு தெரியுமா? ஆனா உன்னோட பார்வைய சந்திக்கிற தைரியம் அவருக்கு இல்லைன்னு சொன்னாரு. என் புனிதாவ நிர்கதியா விட்டுட்டு வந்தேன். அவளை தவிர என்னோட மனசுல அப்பவும் இப்பவும் எப்பவும் வேற யாருமே இல்ல. ஆனா இத சொன்னா யாருமே என்ன நம்ப மாட்டாங்கன்னு, நான் நடிக்கிறேன்னு சொல்லுவாங்கன்னு தேம்பி தேம்பி அழுதாரு. நீயே சொல்லு, லிவர் கேன்சர் வந்த ஒருத்தரு, அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒருத்தரு, இப்படி தேம்பி தேம்பி அழுவாங்களா என்ன? அப்போ அவங்க மனசுல உண்மையான வழி இருக்குன்னு தானே அர்த்தம்? நான் சொல்றதெல்லாம் நிஜம்க்கா. ஏதோ சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு வாழ்க்கையவே அவர் இழந்துட்டாரு. மனசாட்சி இல்லாம துரோகம் பண்ற எத்தனையோ ஆண்களை எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவர் மனசுல நீ மட்டும்தான் இருக்கக்கா. அவர் போன்ல எங்க போட்டோவா வச்சிருக்காரு? நீ உண்மையாவா சொல்ற? சத்தியமாக்கா, சத்தியமா சொல்றேன், நம்புக்கா அப்படின்னு பூபதி சொல்லவும் புனிதாவோட மனசு அவங்க வீட்டுக்காரரை மன்னிச்சு ஏத்துக்கலாமா வேணாமான்னு யோசிச்சபடி இருந்துச்சு. ராத்திரி எல்லாம் யோசிச்சாங்க. இன்னைக்கோ வாழ்ந்த வாழ்க்கையோட ஞாபகங்கள் எல்லாம் அவங்களோட மனச கீறி பார்த்தபடியே இருந்துச்சு. தனக்காக அவர் எல்லா உறவுகளையும் ஒதுக்கிட்டு வந்தத புனிதாவால மறக்கவே முடியல. அடுத்த நாள் அவங்க வீட்டுக்காரரை பாக்குறதுக்காக புனிதா ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஆனா அவரை பார்க்க போறது இளங்கோக்கு எப்படி தெரிஞ்சுச்சோ தெரியல. அவங்களோட முகத்தை பாக்குறதுக்கான தகுதியே இல்லாம தைரியம் இல்லாம நிரந்தரமா இளங்கோ அவர் கண்களை மூடிட்டாரு. அதுக்கப்புறம் புனிதா அவங்க வீட்டுக்காரருக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம கேட்ட கதை அன்பு உள்ளங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே போல இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து என்ன செய்யுங்க. இது கடல் ஓ

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: செய்தி சொல்லட்டா.
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 94.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ்ப்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா வண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறத வச்சுக்கிடுவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசன.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பச்சத்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: அட தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு. வேலையை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள. சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற வெளிநாடு வேலைக்கு போறவங்க விசாவோட சேர்த்து இன்சூரன்ஸ் இருக்கானு செக் பண்ணிக்கணும். போகும்போது மறக்காம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போற, அதோட டீடைல்ஸ், ஏதாவது அவசரம்னா யாருக்கு போன் பண்றது, விசா பாஸ்போர்ட் காப்பின்னு எமர்ஜென்சினா உடனே உன்னை கான்டாக்ட் பண்ற மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ வீட்டுல கொடுத்துட்டு போ. அப்பனாதான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை.

0: இன்ஸ்டாகிராம்லயா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான். ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அத வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவும் ஃபாலோவர்ஸ் ஆவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இதான் மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நம்ம கடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம்? அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அத சிக்கலாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK-ன்னு சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தி பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழே மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். இன்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேர். காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: தர்மத்தின் தலைவன் மற்றும் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று தர்மத்தின் தலைவன் மற்றும் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா, இதான் மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.

0: வலது கை
1: தெற்கு பக்கம்,
0: இடது கை
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: ஓ, இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று தர்மத்தின் தலைவன் மற்றும் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: தர்மத்தின் தலைவன் மற்றும் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. எல்லோருக்கும் காலம்.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: ஆயிரம் கண்ணுக்கு வீருந்தாகும் உன் அழகு

உன்னை சிரிக்க வைப்பான், கொஞ்சம் தவிக்க வைப்பான், சிரிக்க வைப்பான், கொஞ்சம் தவிக்க வைப்பான், பின்பு துடிக்க வைப்பான், நெஞ்சம்

மலர் அள்ளி முடிப்பான், கண்ணம் கிள்ளி எடுப்பான், அள்ளி முடிப்பான், கண்ணம் கிள்ளி எடுப்பான், இன்னும்

0: la la la la la la la la la la la
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பட்டோடு பருத்தியை பின்னி எடுத்து உங்க பகட்டுக்கு புத்தாடையால் கொடுத்த பட்டோடு பருத்தியை பின்னி எடுத்து உங்க பகட்டுக்கு புத்தாடையால் கொடுத்த கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா ஆக

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க? இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நசுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை, உரிமை, உரிமை.

அமைதியாகப்பட்டது வலியது. அதை யாரும் வெல்ல முடியாது. பாண்டவாளம் பார்க்கலையோ, ஜானகியை விட்டு ஸ்ரீராமனையே பிரிக்கலையோ. பெரியவா சொன்ன வேதங்கள் பொய்யில்லை. ஆகவே

சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள். சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

குடித்தவரே, அந்த காமனை கண்ணால் எரித்தவரே, மது கஷாயத்தை குடித்தவனே, மகாவிஷத்தை

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட! நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே

0: அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
1: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
0: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரத

0: யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கொடுங்கள் குவிந்தது, மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடிக்கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர், ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும்
1: No peace of mind.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ராயிரு

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பெத்த கண்ணு குட்டி காத்தாட வந்திருக்கா தங்கம் வச்ச வெள்ளி பெட்டி தாலி கொடி போட்டு வப்பா மாமே மாமே என் தங்கத்தை

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா, நம்ம

0: போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு. அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
1: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸை உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
2: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம். ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம். அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்கு சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடாலதான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: போடி நடையா போற